நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு

38 ஜேஷ்ட மாதம் 21 தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 28 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இனி கீரவாணி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கீரவாணி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள் அமுதம்
2: கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் ஐந்தாவது குறட்பா.

கடவுளின் உண்மையான புகழை விரும்பி நினைப்பவரை அறியாமையால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளும் வந்து சேரமாட்டாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும். 6:35 கால்நடை நமக்கு தோழன் அம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மணிக்கு மலரும் காலை மலர், இதில் டெக் பைட்.

தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறி வரும் போர் யுக்திகளும் குறித்த தகவல்கள் கேட்கலாம். 7:30 திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை.

எட்டு மணிக்கு இதய ராகம், 8:10 இதய மருத்துவர் டாக்டர் ப. விஜயசேகர் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பொறியியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும், முனைவர் டி சீனிவாசன் அவர்கள் நேரலையில், 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், சிங்காரவேலன் ரெமோ திரைப்படங்களிலிருந்து. பதினோரு மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் மனதில் நின்ற கதை பற்றி பேசலாம். 12:50 பாப்கார்னர், 1:00 வசந்தன் கோவின் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. கதிர்வேலன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பொன் சுந்தரேசன் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல், 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், இரவு 7:00 முதலலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே. தனுஷியா அவர்கள் பங்கேற்பில், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி. மணிகண்டன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் அக்கறை சகோதரிகள் எஸ். சுபலக்ஷ்மி, எஸ். சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு, ஆர். ராகுல் அவர்கள் வயலின், பி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி. ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா.

0: பதினோரு மணிக்கு தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் ஆலங்குடி எஸ் சேகர் அவர்களின் பன்னிசை பாடல்கள் வளம் வரும். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமடல். 9:30 நாடக மலரில் அமுதுக்கணி நாடகம் எழுதியவர் சேலம் க. ஜெகநாதன் அவர்கள். 10:00 அரங்கிசையில் வி. பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு. டிவி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின். பி. ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். திருச்சி கே. முரளி அவர்கள் கட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள்

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதி பண்.

0: நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெரு நாய்களுக்கும் எச்சில் உணவை தான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல் தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

இறைவன் பொய்யில்லாத நாவிலும் பகையில்லாத மனதிலும் பசி தீர்க்கும் கைகளிலும் பிறர் கண்ணீர் துடைக்கும் உள்ளத்திலும் இருக்கிறார். இப்படி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை பக்தி மலர்களால் பூஜிக்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகம். முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:25. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி மறை மாவட்டம் காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 திருவிழாவில் இன்று மாலை 6:15 தாழ்ச்சியும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பில் மறையுரை சிந்தனை நடைபெறும்.

திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 7:30 நடைபெறும். மகா கும்பாபிஷேக நிகழ்வை நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 7:30 கேட்கலாம். உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உள்கோடை திருநாள் விழாவில் மாலை 5:30 ஸ்ரீ தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:15 தீர்த்த கோஷ்டி, 7:00 அலங்காரம் அமுது செய்தல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 28 வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. பறவை காய்ச்சல் குறித்து சேலம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய கால்நடை மருத்துவ

0: அலுவலர் டாக்டர் எம் ரவிக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், கோழிகள்லாம் இறப்பு இருந்திருக்கும், காகமும் இறப்பு இருந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பறவை காய்ச்சல் தாங்க. பறவை காய்ச்சல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு பேர்ட், அதாவது காகத்தில் இருந்து தான் நமக்கு வந்து பறவை இருக்குது. இது வந்து H5N7 அப்படிங்கிற வைரஸ்னால் வந்துருக்குது. இந்த பறவை காய்ச்சல் வந்து ஜூனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்களில் ஒன்று. இந்த பறவை காய்ச்சல் வந்துச்சுன்னா பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கோஆர்டினேஷன், அதாவது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், நர்வு பேரலைஸ் ஆகி சுற்றிக்கிட்டே இருக்கும், கீழே விழுந்துடும், சடன் டெத் இருக்குங்க. கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் வந்து 100% மார்ட்டாலிட்டி இருக்கும், 100% உயிரிழப்பு இருக்கும். இதுக்கு வந்து தடுப்பூசிலாம் கிடையாதுங்க, ஒன்லி கல்லிங் தான், அதாவது டிஸ்போசல் அவ்வளோதான் பண்ண முடியும். பறவை காய்ச்சல் அறிகுறி பார்த்தீங்கன்னா கண்ணில் மூக்கில் தண்ணி வருங்க, அப்புறம் இன்கோஆர்டினேஷன் சுற்றிக்கிட்டே கீழே விழுங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. அப்படியே டெஸ்ட் பண்ணணுன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பண்ணணும், எலைசா டெஸ்ட்டு, ரேப்பிடு ஆர்டிபிசிஆர்னு இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 நேரத்தில் ரிசல்ட் கிடச்சிரும். அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பறவை காய்ச்சல் பாதித்த கோழி பண்ணையில் முற்றிலுமாக கோழிகளை அப்புறப்படுத்திடணும், அவ்வளோதான், டிஸ்போஸ் பண்ணணும். இறந்த கோழிகளை வந்து 1-3 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்புத்தூள் தூவிட்டு மூடிடணும். அவ்வளோ. நம்ம வந்து பறவை காய்ச்சல் பாதித்த பேர்ட்ஸை வந்து டைரெக்டாக நம்ம கையால் தொடக்கூடாது, க்ளவுஸ் போட்டுக்கலாம், நம்ம பிஇபி கிட்டெல்லாம் இருக்குது இப்போ, மாஸ்க்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் தொடணும். பறவை காய்ச்சல் இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்துச்சுன்னா மற்ற ஃபார்முக்கு பரவாமல் இருக்க என்ன பண்ணணும்னா மற்ற ஃபார்முக்கு வெளி ஃபார்மில் இருந்து ஆளுங்களை உள்ளே விடக்கூடாதுங்க. அப்புறம் நம்ம ஃபார்மில் இருக்கவங்களுக்கு சுகாதாரமாக சுகாதார உடை கொடுக்கணும். ஃபுட்பாத்துன்னு சொல்லுவோம், ஃபார்முக்கு முன்னாடி வந்து ஃபுட்பாத் வச்சு அதில் வந்து கிருமி நாசினி இருக்கும், அதில் கால் கழுவிட்டு தான் போக சொல்லணும். அப்புறம் அந்த ஃபார்மில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே நம்ம க்ளவுஸு மாஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். வெளி ஃபார்மில் இருந்து ஆட்களை வந்து உள்ளே வராமல் தடுக்கணும். இந்த பறவை காய்ச்சல் மெயினாக வந்து அறிகுறி பார்த்திங்கன்னா சளி மெயினாக வந்து சுவாச மண்டலம் தான் தாக்கும். அதில் முதல்ல வந்து அறிகுறி வந்து மூக்கில் தண்ணி தனியாக வருங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியா நுரையீரல் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கும். மைல்டு கேஸில் வந்து நம்ம எதுவுமே தெரியாது, நல்லாவே நார்மலாகவே ஆக்டிவாகவே இருக்கும் பேர்ட்ஸு, திடீர்னு இறந்து போயிடும். அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். மெயினாக வந்து சளி அறிகுறிகள் தான் இருக்கும், அதாவது நரம்பு மண்டலத்தில் அந்த வைரஸ் போய் பாதிக்கிறனால அந்த இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, நர்வு பேரலைஸ் ஆகும், அதனால் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், தள்ளாடிக்கிட்டே போய் பொத்துன்னு விழுந்துருங்க. புறக்கடை கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மரத்தில் அடைஞ்சிருக்கும், திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த இன்கோஆர்டினேஷன் தான், நர்வு பேரலைஸ் ஆகணும்னா மரத்துலேருந்து திடீர்னு விழுந்து இறந்து போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா H, N2 ஸ்ட்ரெயின் இருக்குங்க. அதில் H வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்ட்ரெயின் இருக்குது, N வந்து 7 ஸ்ட்ரெயின். இது காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக வரும், அதனால் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தடுப்பூசி இன்னும் வந்து கண்டுபிடிக்க முடியாது.
0: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை பறவை காய்ச்சல் குறித்த சில தகவல்களை வழங்கினார் சேலம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் எம் ரவிக்குமார் அவர்கள். பறவை காய்ச்சல் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0427 என்ற முன்னிணைப்போடு 241-04-08. என் மீண்டும் ஒருமுறை 241-04-08. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவுக்காடுகள் வளர்ப்பு குறித்த மாபெரும் கருத்தரங்கம் கண்காட்சிக்கு அழைப்பு விடுக்கிறார் காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள்.
2: வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உணவுக்காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருச்சி SRM பல்கலைக்கழகம், அதாவது SRM மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எல்லாம் ஒரே கேம்பஸில் இருக்குது, அந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. இதில் வந்து ஒரு 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தோட விஞ்ஞானிகள், 5 மாநில முன்னோடி விவசாயிகள் இதில் வர்றாங்க. இதில் வந்தால் விவசாயிகள் உற்பத்தி சந்தைப்படுத்துதல் அதுக்கப்புறம் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது 3 விஷயத்தையும் கற்றுக்க முடியும். அதாவது உற்பத்தியும் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை எப்படி சந்தைப்படுத்துறது பண்ணலாம், அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணுறது, இந்த மூணையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு மாபெரும் திருவிழா நடக்க போது, அது மட்டும் இல்லை, இந்த நாலு மாநிலங்களில் முன்னோடி விவசாயிகள் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண அனைத்து பழங்களையும் அவங்க வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் வந்து

இயற்கை முறையில் விளைந்த பழங்களை வந்து சுவைக்க முடியும், அது தொடர்ந்து வாங்கிறதுக்கான தொடர்பின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள்லேருந்து என்னென்னலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் இருக்குது அதை நீங்கள் வந்து சுவைச்சு பார்க்க முடியும், அது தொடர்ந்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் பழங்களாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைகள், அதில் வேல்யூடேஷன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடும், அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ரெண்டாவது, விவசாயிகள் வர்றாங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் வந்து உணவுக்காடு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த பழங்கள்

தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த பழங்களை சந்தேகப்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாம், அது எங்க விற்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதில் மதிப்பு கூட்டல் எப்படி பண்ண முடியும், இந்த நாலு விஷயத்தையும் விவசாயிகள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால விவசாயிகளும் பொதுமக்களும் இரண்டு பேருமே இதில் கலந்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு 800-9800-9 அப்படிங்கிற ஒரு நம்பரில் பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். 800-9800-9 அப்படிங்கிற நம்பரில் அவசியம் தொலைபேசி அழைத்து பதிவு பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்கு வரவும். நன்றி.

0: தொடர்ந்து கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளன. ஒரு கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 233-17-15. என் மீண்டும் ஒருமுறை 233-17-15 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதேபோல திருச்சி 3 ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம் குமுளூர், 62-17-12, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98-42-65-29-34 மற்றொரு எண் 70-10-43-91-50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில்
2: தாதுப்புங்கிறது உடலுக்கு தேவையான நுண்ணூற்று சத்திலும் மிக முக்கியமான ஒன்று. கால்நடைகளின் உடல் வளர்ச்சி, இனப்பெருக்கம், உடல் ஆரோக்கியம் என பல்வேறு வகையான தாதுப்புகள் தேவை.
0: கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில்
3: இப்ப கோழி ஆகப்பட்டது, அது முட்டையிட்டு அடைகாட்டு குஞ்சி பொறிச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படியும் 3-ல் இருந்து 4 மாசம் அளவுக்கு ஆகும். இப்ப மிஷின்ல நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1 மாசத்துலேயே திருப்பி அடுத்த ப்ராசஸ்க்கு கோழி வந்துடும். முட்டைக்கு வரும்போது நமக்கு வருஷத்துக்கு வந்து 7 ப்ராசஸ்.
0: செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் திருச்சி மருதாண்டா குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி

0: ஆயோக்கின் ஆட்சி மன்றக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு 1 முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன.

0: அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலப் பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
5: மலர்கிறது நாள் மலர்.
6: தொழில்துறையின் முக்கிய தூண்களில் ஒருவரும் பிர்லா சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரமிட்டவருமான கன்ஷியாம் தாஸ் பிர்லா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1983 தேச முன்னேற்றத்திற்கென புதிய தொழில்களை தொடங்கி திறம்பட நடத்தியவர். கல்வித்துறையிலும் தனது பங்களிப்பை நல்கிய இவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிலானி நகரை கல்வி புலத்தின் மிக முக்கிய இடமாக மாற்றியவர். மகாத்மா காந்தியோடு நட்பு பாராட்டிய இவர் தனக்கு எழுதப்பட்ட கடிதங்களுக்கு காந்தி உடனே பதிலெழுதும் வழக்கம் கொண்டிருந்தார். அதுவும் செலவு குறைவான தபால் அட்டைகளை பயன்படுத்தினார். இது காந்திஜி மீது மேலும் பற்றை உருவாக்கியது என்கிறார். தன் அனுபவங்களை இந்த ஷேடோ ஆஃப் மகாத்மா என்ற பெயரில் எழுதியுள்ளார் ஜி டி

நீண்ட தூர நீச்சல் வீரர் மிகிர் சென் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997 1958 ஆண்டு ஆங்கில கால்வாயை 14 மணி நேரம் 45 நிமிடங்களில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்தார். அந்த கால்வாயை நீந்தி கடந்த முதல் ஆசியர் எனும் பெருமையை பெற்றார். மேலும் 5 கண்டங்களில் உள்ள கடல்களை ஒரே வருடத்தில் நீந்தி கடந்த மிகிர் சென்னின் பெயர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராம்பிரசாத் பிஸ்மில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1797 சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் இவரது வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராம்பிரசாத் பிஸ்மில் காக்கோரி ரயில் கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தனது 30ஆம் அகவையில் தூக்கிலிடப்பட்டார். மிருதங்க கலைஞர் டி.வி. கோபாலகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1932.

மேற்கத்திய இசையிலும் நிபுணத்துவம் பெற்றவர். தனியே ஜாஸ் இசைக்குழு தொடங்கி இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930. வீர திருமகன் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் 60-க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். இவர் இயக்கிய தெய்வ மகன் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: நானும் ஒரு பெண், இருமலர்கள், அன்பேவா, பத்ரகாளி, எங்க மாமா போன்ற திருலோகச்சந்திரின் படங்கள் ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாதவை. நகைச்சுவை நடிகர் சத்யன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1975.
0: இளையவன் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இவர் தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்.
1: பின்னணி பாடகி உத்ரா உன்னிகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 2004. சைவம் திரைப்படத்தில் இவர் பாடிய அழகே அழகு என்ற பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை பெற்றுள்ளார். இவரின் தந்தை பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணனும் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: நேரம் 7 மணி.

நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சிட்டு வாழ பழகிட்டோன்னா மகிழ்ச்சியை நாம தேடி செல்ல வேணாம், மகிழ்ச்சியே நம்மளை தேடி வரும். இனிய காலை வணக்கத்துடன் இணைவோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலர்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். மனித நாகரிகத்தின் தொடக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்குதோ அதே அளவுக்கு போர் முறைகளும் வியக்கத்தக்க அச்சமூட்டும் மாற்றங்களை சந்தித்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல போர் அப்படிங்கறது ரெண்டு நாட்டு அரசர்களுக்கும் வீரர்களுக்கும் இடையான நேருக்கு நேர் மோதலா மட்டுமே இருந்துச்சு. அறப்போர்னு சொல்லப்படக்கூடிய சில நெறிமுறைகள் அன்னைக்கு இருந்துச்சு. சூரியன் உதயமாகறதுக்கு பின்னாடி போர் தொடங்கி சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே சண்டைகள் நிறுத்தப்படுமா. ஆனா இன்னைக்கு கால நேரமே இல்லாம எல்லை கடக்காமலே ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் போர்களை நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். வாழ் முனையில தொடங்கிய இந்த பயணம் இன்னைக்கு மவுஸ் கிளிக் வரைக்கும் வளர்ந்து நிக்குது. இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய நிகழ்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறி வரும் போர் யுக்திகளும். கடந்த நூற்றாண்டுகள்ல நடந்த உலக போர்கள் வரை ராணுவ பலம் அப்படிங்கறது ஒரு நாட்டுல எத்தனை லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் கணக்கிடப்பட்டிருக்கு. காலற்படை, பீரங்கி படை அப்படின்னு மனிதர்களே போர்க்களத்தின் முன்னணியில நின்றுருக்காங்க. ஆனா இன்னைக்கு மனிதர்களோட இடங்களை அதிநவீன இயந்திரங்கள் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தாங்க ட்ரோன்கள், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ். இன்னைக்கும் திருமண விழாக்கள்ல வீடியோ எடுக்க பயன்படக்கூடிய இதே தொழில்நுட்பம் தான் போர்க்களத்துல மிகப்பெரிய கேம் சேஞ்சரா மாறி இருக்கு. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏசி அறையில உட்காந்துகிட்டு கணினி திரையின் மூலமா பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கும் வல்லமை இன்னைக்கு போர் முறைகள்ல வந்துருச்சு. இதுக்கும் ஒருபடி மேல போய் செயற்கை நுண்ணறிவு என சொல்லப்படக்கூடிய AI தொழில்நுட்பம்

0: எந்த நேரத்துல எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குனா அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத மனிதர்களை விட வேகமா திட்டமிடுது. ஒரு வகையில இன்றைய போர்க்களங்கள் வீடியோ கேம்கள் போல டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்துல மிக அபாயகரமான ஒரு போர் முறை உருவாக்கி இருக்குது. இதுக்கு ஆயுதங்களோ வெடிபொருள்களோ தேவையில்லைங்க. இதுக்கு பேர் தான் சைபர் வார்ஃபேர். அதாவது கணினி நெட்வொர்க்களை ஹேக் செய்வதன் மூலமா ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் மறைமுக போர். ஒரு நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள், மின்சார விநியோக கட்டமைப்பு, வங்கி சேவைகளை முடக்குவதன் மூலம் அந்த நாட்டோட ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் ஒரு சில நிமிடங்கள்ல ஸ்தம்பிக்க வைக்க முடியுது. துப்பாக்கி குண்டுகள் ஏற்படுத்தும் பாதிப்பை விட இந்த டிஜிட்டல் தாக்குதல்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு நாட்டுக்கு பெரிய முடக்கத்தை ஏற்படுத்துதான். இது மட்டும் இல்லாம தகவல் போர் முறை, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு ஒண்ணு இருக்குதாங்க. சமூக ஊடகங்கள் வழியாக போலி செய்திகளை வதந்திகளையும் பரப்பி ஒரு நாட்டு மக்களுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரங்களை உருவாக்குவதும் இன்றைய நவீன யுக்திகள்ல ஒன்னா மாறி இருக்குதான். அதாவது ஆயுதங்களால மனிதர்களை தாக்குவதற்கு முன்னாடி தகவல்களால மனிதர்களின் மனங்களை தாக்குவதுதான் இந்த நவீன முறையா. இப்ப எல்லாம் போர் அப்படிங்கறது பூமியோட மட்டும் நிக்கிறது இல்லங்க, அது விண்வெளி வரைக்கும் பரவி இருக்குது. எதிரி நாட்டோட சாட்டிலைட் தகவல் தொடர்பு லேசர் ஆயுதங்கள் மூலமா இல்லனா விண்வெளி ஏவுகணைகள் மூலமா முடக்குவது இன்னைக்கு அதிநவீன போர் யுக்தியா பார்க்கப்படுதுங்க. விண்ணில் பாய்ந்து கோள்களை சூழ்ந்து சாட்டிலைட்டை தகர்த்து பூமியின் தொடர்பை துண்டிக்கும் விண்வெளி போர் முறை, அலையில் மிதந்து கடலுக்குள் மறைந்து கோடான கோடி மதிப்புள்ள போர் கப்பல்களை நொடியில் தகர்த்து மூழ்கடிக்கும் கடல்சார் குட்டி ட்ரோன்கள், தோட்டாக்கள் இல்லாமல் சத்தமே கேட்காமல் ஒளியின் வேகத்தில் பாய்ந்து பாய்ந்து எதிரியின் ஏவுகணைகளை விண்வெளியிலே உருக்கி உருக்கி அழிக்கும் லேசர் கதிர்கள், குண்டுகளை வீசாமல் எல்லையை தாண்டாமல் வர்த்தகத்தையே தடுத்து ஒரு தேசத்தையே பட்டினி போடும் பொருளாதார போர், தகவல்களை திரட்டி ரகசியங்களை அறிந்து மனிதர்களின் பலவீனத்தை புரிந்து போரிடாமலே வெல்லும் பிக்டேட்டா மற்றும் அல்காரிதம் போர், கூட்டம் கூட்டமா ஈ போல பறந்து பறந்து ஆகாயத்தையே மறைச்சு மறைச்சு எதிரியோட ரேடர்களை குழப்பி ஒட்டுமொத்த பாதுகாப்பு வளையத்தையுமே உடைச்சு எரியும் முப்பரிமாண ட்ரோன் படை, காற்றை கிழித்து ஒளியை விட 5 மடங்கு வேகமாக பாய்ந்து திசையை திடீர் திடீரென மாத்தி எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பிலும் சிக்காம சிதறடிக்கும் அதிரடி பாய்ச்சலா இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், மழைய வர வச்சு வெள்ளத்தை பெருக்கி செயற்கை புயலை உருவாக்கி எதிரி நாட்டோட விவசாயத்தையும் நிலப்பரப்பையும் நிலக்குலைய வைக்கும் இயற்கை சீற்ற போர், ஆய்வகங்கள்ல கிருமிகளை வளர்த்து காற்றுல ரகசியமா பரப்பி காய்ச்சலையையும் நோயையும் உருவாக்கி ஆயுதமே இல்லாம மனித ஆற்றல முடக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமி போர், பயாலஜிக்கல் வார்ஃபேர், பூமிக்கு அடியில கொடைஞ்சு 100 அடி ஆழத்துல நுழைஞ்சு அதிநவீன நகரங்களையே ரகசியமா அமைச்சு ஆகாய தாக்குதல்களை தவிடுபொடியாக்கும் நிலத்தடி பதுங்கு குழி போர். இப்படி இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய நவீன போர் முறைகளை பாக்குறப்ப பயமா இருக்குது இல்ல. பழங்காலத்து அம்புகள்ல இருந்து தொடங்கி இன்றைய அணு ஆயுதங்கள், ட்ரோன்கள், சைபர் தாக்குதல்கள் வரை போர் முறைகளின் வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆயுதங்கள் மாறலாம், போர் நடக்கும் தளங்கள் மாறலாம், மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்கள் கூட சண்டையிடலாம். ஆனா போரினால் ஏற்படும் அழிவும் அதனால் பாதிக்கப்படும் சாமானிய மக்களோட வலியும் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒண்ணுதாங்க. அறிவியல் அப்படிங்கிறது மனித குலத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் உலகை மேம்படுத்துவதற்கும் மட்டுமே பயன்படணுங்க. எல்லைகளையும் ஆயுதங்களையும் தாண்டி உலகளாவிய அமைதியும் மனிதநேயமும் மட்டும்தாங்க இந்த பூமியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் அப்படிங்கிற சிந்தனையோட மீண்டும் மற்றுமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறி வரும் போர் யுக்திகளும்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அரசு இசைக்கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு artandculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார்.

0: நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தித் தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்குத்துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகள்

0: நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ். காலை மலர்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 7:30. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலை வரிசைகளில் காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சாப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தரங்காய் 40, சின்ன வெங்காயம் கிலோ 1.64, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் கிலோ 1.24 ரூபாய், சௌச்சௌ 40, புடலங்காய் 30, பீர்க்காங்காய் 60, முள்ளங்கி 36, கரணிக்கிழங்கு 90, சேப்பங்கிழங்கு கிலோ 1.60.

சீனிக்கிழங்கு கிலோ 1 க்கு 36, உருளைக்கிழங்கு 32, கேரட் 74, முட்டைக்கோசும் பீட்ரூட்டும் 46 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் பூ 1 க்கு 45 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் 1 க்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு 100, பூசணிக்காய் பரங்கிக்காய் 24 ரூபாய்க்கும், ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இதுவரை தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சி காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்.

0: காலை நேரம் அன்றாட வேலைகள்ல நீங்க பரபரப்பா இருப்பீங்க. இப்படி நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா செய்யணும்னா உடல் நலன் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதயம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெயை தேர்ந்தெடுக்கணும் டாக்டர்?
1: எண்ணெயை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னன்னா சாச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து. ஸோ எல்லா எண்ணெயிலையும் வந்து ஒரு பகுதி வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டாகவும் ஒரு பகுதி வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாகவும் இருக்கும். இதுல சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்டு. அதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது, ஓரளவுக்கு ஒரு சில நன்மைகளும் வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னால வந்து உண்டு. ஸோ இப்போ எந்தெந்த எண்ணெய்களில் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ கோகனட் ஆயில் வந்து இப்போ நம்ம ஊரில் கிடையாது, பட் கேரளாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயவே வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதில் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த பாம் ஆயில், அப்புறம் வனஸ்பதி பட்டர், கொக்கோ பட்டர்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமும் வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். எல்லாரும் சொல்லலாம் இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதே இல்லையே சார், இந்த பாம் ஆயில் வனஸ்பதி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ்லையுமே வந்து அந்த யூசேஜ் வந்து இருக்கும். நீங்கள் காமனாக ஒரு தேங்காய் பண்ணிலிருந்து ஆரம்பித்து பஃப்ஸ் எது எடுத்தாலும் பேக்கரியில் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து அதில் கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. ஸோ அப்போ எந்த எண்ணெயை சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறது, அதாவது நம்ம இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்களில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டோட அளவு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த எண்ணெய்களுமே, இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிற எண்ணெய்களுமே கூட நம்ம அதை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே சாச்சுரேட்டட் ஃபேட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ பெரும்பாலும் ஹோட்டல்களில் இதுதான் வந்து நம்ம பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரே எண்ணெயை தான் வந்து திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி அடுத்த நாள் அது. ஸோ எத்தனை வாட்டி ரீஹீட் பண்ணுறாங்க, எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் பொறிச்செடுத்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸுங்கும் போது அதில் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரத்த குழாய்களில் போய் கொலஸ்ட்ராலாக படிஞ்சு அதனால் அடைப்புகள்லாம் வந்து ஏற்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிற எண்ணெய்களை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும்.
0: இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இதய மருத்துவர் ப விஜயசேகர் அவர்கள்.
2: நேரம் 7:40 இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் காலை மலர். திருச்சி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றிய 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற s.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.
3: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தே

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: आती है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்கள் தலைமையில் வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 10 மணி முதல் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும். மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு 9865287535 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

காலை மலர் கேட்டுட்ருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை. காலை மலரில் இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,800 ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.67 அடியாக உள்ளது.

0: காலை மலரில் இனி தெரிந்து கொள்ளலாம் வானிலை பற்றிய அறிவிப்புகள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இனி மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இதய ராகத்துல நெற்றிக்கண் படத்திலிருந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ், நிஹாரிகா.

இன்று காலை 9 மணிக்கு அக்கறை சகோதரிகளின் அரங்கிசையில் எஸ் சுப்புலட்சுமி, எஸ் சொர்ணலதா அவர்களின் வோக்கல் டூயட், ஆர் ரகு வயலின், பி சிவராமன் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் கஞ்சிரா. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ். காலை 10:30 ஒரு பட பாடல்களில் கேட்டு ரசிக்கலாம் சிங்காரவேலன் பட பாடல்களை. இன்று காலை 10:45 உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷி அவர்கள் தரும் தகவல்களுடன் வலம் வர இருக்கிறது ஓடு விளையாடு.

திருச்சி கருமண்டபம் தெற்கு தெரு வீணாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் அவர்களின் விருப்ப பாடலாக வருகிறது அமரன் படத்திலிருந்து.

இன்றைய சங்கீத சாரலில் ஆலங்குடி எஸ் சேகர் அவர்களின் பன்னிசை பாடல்களை கேட்கலாம். வாங்க, நம்ம திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்கள், நண்பகல் 12:10. மதியம் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய், நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களின் தொகுப்பாய் மதுர கீதம். இன்றைய வேளாண் அரங்கில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். மதியம் 2:30 மணியின் மனத்தில் கேட்கலாம் பொன் சுந்தரேசன் குழுவினரின் மேடை நாடக பாடல்கள். டக்லீஃப்லேருந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பழனி கொழும கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன்.

கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் இதய ராகம். இன்று மாலை ஆரவாரத்தில் 6:15 இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் அகில் சர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன் நலன் தரும் யோகா. இன்றிரவு 7:10 கேட்கலாம் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தி மடல். திண்டுக்கல் அயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி அவர்களின் விருப்ப பாடல்

இன்றிரவு திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 9:30 நாடக மலர். சேலம் கா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய அமுதக்கணி நாடகம் கேட்டு மகிழலாம். அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன் அவர்கள். இரவு 10 மணிக்கு அரங்கி செய்யில் வி பிரதீப் குமார் அவர்கள் பாட்டு, டி வி ராமானுஜ சார்லு வயலின், வி ஹரிகுமார் மிருதங்கம், திருச்சி கே முரளி கடம். இதே ராகத்தில் வரும் பாடல்

0: கேட்டிருக்கோம் திரு சிவானொலி முதல் அலைவரிசைகளில் இதய ராகம்.
1: அதிரும் கடல் என தொடங்கும்

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அக்கறை சகோதரிகளின் நரங்கிசையில். எஸ் சுப்புலட்சுமி, எஸ் சுவர்ணலதா அவர்களின் வோக்கல் டுயட், ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீ சுந்தர்குமாரின் கஞ்சீரா.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா, ராவே ஹிமகிரி குமாரி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், தோடி ராகம் ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தக்ஷிணாமூர்த்தே என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்

நிகழ்ச்சி நிறைவாக சர்வம் பிரம்மமயம் மதுவந்தி ராகம் ஆதிதாளம் சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவர் ஐயா என்ற பாபநாசம் சிவன் பாடல் ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டின் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் விளையாட்டுத்துறை பல்வேறு சாதனைகளுடன் இளம் தடகள வீர வீராங்கனைகளை கொண்டுள்ளதாக புகழாரம் சூட்டினார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பங்கேற்க உள்ளார். இந்திய பல்கேரிய நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது குறித்து ஆலோசித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பல்கேரியாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அவர், கடல்சார் வர்த்தகத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். அரசு அதிகாரிகள், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், யோகா பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் இளையோர் விருதிற்கு தகுதியுடையோர் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் 15 வயது முதல் 35 வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்யுமாறு துறை அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மோட்டூர் பகுதியில் பழைய அட்டைகள் சேமிக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை காணப்பட்டது. மின்கசிவு காரணமாக குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ICC மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டிகள் பர்மிங்ஹாமில் நாளை தொடங்குகின்றன. இந்தியா தனது முதல் போட்டியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடி சரவடி கானங்களால் உங்களை மகிழ்விக்க வருகிறது.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
2: உற்சாகம் தரும் பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு, திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: அதிரடி சரவெடி கானங்களின் அணிவகுப்பாய் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: நேரம் 10:30, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியாக சிங்காரவேலன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

நேரம் 10:35 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பட பாடல்கள் சிங்காரவேலன் படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இனி வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள், பாடுவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர். ஒருபட பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இனிவரும் பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியிருப்பது.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
2: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே
0: க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு வெரி குட் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். பாக்கும் பாப்பாக்கும் முத்து தோல் புல்லாக்கு கேக்கும் அக்காக்கு மேலாக்கு.
1: நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள். சிங்காரவேலன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டோம். நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
2: ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு. உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷி அவர்கள் நம்ம கூட இப்ப பேசிருக்கிறாங்க.
3: இன்னைக்கு ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நாம யார சந்திக்க போறோம் அப்படின்னா, உயரம் தாண்டுதல் விளையாட்டு போட்டியில பங்கு கொண்டு பல பரிசுகளை வென்ற ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்ப்பா.
4: வணக்கம். நான் வந்து தனுஷியா. நான் வந்து ஒரு நேஷனல் லெவல் அத்லெட்.
3: விளையாட்டு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்றுதான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுக்குன்னு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கு. ஆனா இப்ப எல்லாருமே எல்லா விளையாட்டுகளுமே விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி நீங்க வந்து உயரம் தாண்டுதல் எப்படி உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்தது, அதுக்குள்ள நீங்க ஏன் போனீங்க?
4: நான் ஒரு 6th கிரேட் படி போது ஸ்கூல்ல நார்மலா வந்து ஸ்போர்ட்ஸ் செலக்சன் வச்சாங்க. சோ அதுல வந்து எனக்கு இந்த ஈவென்ட் பிடிச்சு அது நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஈவென்ட் செட் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு.
3: சரி, முதல் முதல்ல நீங்க தாண்டிய உயரம் எவ்வளவு?
4: நான் 6th ல ஸ்டார்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ் 7th ல நான் RDS ஸ்டேட் லெவல் போயிட்டேன். அதே மாதிரி 7th to 8th நான் போகும்போது 8th ல நான் ஸ்டேட்

0: மெடல் பண்ணி நேஷனல்ஸ் போயிட்டேன்.
1: முத முதல்ல என்ன மெடல் வாங்குனீங்க நீங்க?
0: நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்து நார்மல் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜோன் அந்த மாதிரி காம்படிஷன்ல தான் மெடல் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டேட் நேஷனல்ஸ் அப்படியே ஒரு ஒரு லெவல் ரீச் பண்ண நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல போகும்போதே நான் வந்து ஒரு நேஷனல் மெடலிஸ்ட் ஆயிட்டேன். கண்டினியூஸா நேஷனல் மெடல் அடிச்சிட்டு இருக்கேன்.
1: இப்ப லாஸ்டா எவ்வளவு ஹைட் தாண்டி இருக்கீங்க நீங்க?
0: நான் லாஸ்டா பாத்தீங்கன்னா நான் 2024ல என்னோட ஜூனியர் நேஷனல்ஸ் காம்படிஷன் புவனேஸ்வர்ல நடந்துச்சு. அதுல வந்து 166 ஜம்ப் பண்ணி நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் நேஷனல்ஸ்ல.
1: இப்ப கோல்டு மெடலுக்கு எவ்வளவு ரீச் பண்ணிருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு?
0: அந்த ஜூனியர் நேஷனல்ஸ்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் அடிச்ச 3 பேருமே வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் அட்டெம்ட்ல வந்து எங்களுக்கு வந்து பொசிஷன் மாறிடுச்சு. அந்த
1: இப்ப அட்டெம்ட்ல பொசிஷன் மாறிச்சுன்னு சொல்றீங்களா, அது எந்த மாதிரி வந்து கணக்கீடு பண்ணுவாங்க?
0: இப்ப ஒரு ஹைட் வச்சிருக்காங்கன்னா அந்த ஹைட்ல ஒரு பொண்ணு ஜம்ப் பண்றானா அவ ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லயே கிளியர் பண்ணிட்டானா, இப்ப நான் செகண்ட் அட்டெம்ட்ல கிளியர் பண்ண நான் வந்து செகண்ட் பொசிஷன் போயிருவேன். 3 ஜம்ப் தருவாங்க ஒரு ஹைட்ல, அவங்க ஜம்ப் பண்றது பொறுத்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பொசிஷன் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான்.
1: இப்போ ஹை ஜம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு விழுகிறது ஒண்ணு இருக்கும், இப்ப நேரடியா விழுகிறது ஒண்ணு இருக்கும். உங்களோட டேலண்ட் எப்படி வரும் அதுல?
0: ஹை ஜம்ப்ல சிசர் ஃபிளாப் இருக்கு. நம்ம ஹையர் ஹைட் ரீச் பண்ணணும்னா ஃபிளாப் டெக்னிக் இருந்தா தான் ஹையர் ரீச் பண்ண முடியும். சோ நான் ஒரு 8th அப்புறம் வந்து நான் ஃபிளாப் டெக்னிக் அடாப்ட் பண்ணி நான் இப்ப அதுல தான் பண்ணிட்டு இருக்க ட்ரைனிங்.
1: இப்ப ஃபிளாப் டெக்னிக் வந்து ட்ரைனிங் என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்குவீங்க?
0: நிறைய அந்த ஹாப் பவுண்ட் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா ஜம்ப் பண்றதுக்கு நம்ம ஹையா ஜம்ப் பண்ண வந்து அது நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணோம்னா ஜம்ப் ஹையரா பண்ண முடியும். சோ வெயிட்ஸ் அந்த மாதிரி ஜம்பர்ஸ் தனியா கொஞ்சம் ஒர்க் அவுட் இருக்கு, அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணோம்னா ஜம்ப் நல்லா ஹைட்டா பண்ண முடியும்.
1: இப்ப நீங்க 6th இருந்தே இந்த விளையாட்டு துறையில வந்துட்டீங்க, இதுக்கு வந்து முதல் காரணமா இருந்தது யாரு?
0: காரணம் பாத்தீங்கன்னா என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் முன்னாடில இருந்து. சோ அதனால நான் ஒரு ஒரு காம்படிஷன்ஸ் மெடல் பண்ணிட்டு வரும் அவங்க நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. இன்னமும் அதுல எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகி அப்படியே கண்டினியூஸா மெடல் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: முதன் முதல்ல ஸ்டேட் லெவல்ல நீங்க இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு போய் கலந்துகிட்டப்ப பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து இப்ப சில பேர் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்திருப்பாங்க, சில பேர் ரொம்ப இதா இருந்திருப்பாங்க, சில இவங்களை ஈஸியா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நீங்க பார்த்து வியந்த இடங்கள் அல்லது நீங்க பயப்பட்ட இடங்கள் ஏதாவது இருக்கா?
0: ஸ்டேட் பண்ணது 7th படிக்கும் போது விருதுநகர்ல நடந்துச்சு. எனக்கு அப்ப அது ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல ரொம்ப ஃபியரா இருந்துச்சு. சீனியர்ஸ் கூட வேற பண்ணணும், நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இப்ப வர என்னோட கேட்டகரியில பொறுத்தவரை நான் மட்டும்தான் சின்னதா இருப்பேன், ஆனா நான் ஜம்ப் பண்ணுவேன். யா இருந்தாலும் ஜம்ப் பண்ற அப்படிங்கிற இது வந்து எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இதுவரை இருந்திருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப நான் வந்து சீனியர் லெவல் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் சீனியர் என்டர் ஆகும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து இது ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு காம்படிஷனா பண்ண எனக்கு அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சு, நம்ம பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: இப்ப சீனியர் லெவலுக்கு வந்து ஒரு ஏஜ் குரூப் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜ் குரூப் என்னென்ன
0: இருக்கு? 20 வரை ஜூனியர் கேட்டகரி வந்துருவாங்க, 20 அப்புறம் ஏஜ் கேட்டகரி கிடையாது, எல்லாருமே ஓபன்ல தான் பண்ணணும். அது யாரா இருந்தாலும் சரி நம்ம சீனியர் கேட்டகரிக்குள்ள போயிடும், அவ்வளவுதான்.
1: இப்ப விளையாட்டு பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா?
0: ஜம்பர்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபேட்டா இருக்க மாட்டாங்க, லீன் மசிலோட தான்
1: இருக்கும், பார்த்தாலே தெரியுது.
0: வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், புரோட்டீன் சம்பந்தப்பட்ட இது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும், ரொம்ப எல்லாம் எடுக்க வேணாம், நார்மலா சாப்பிட்டாலே போதும், அவ்வளவுதான்.
1: இப்ப இதுவரை எவ்வளவு வாங்கியிருக்கீங்க பிரைசஸ்?
0: நேஷனல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நேஷனல்ஸ் மெடல் இருக்கேன். ஸ்டேட்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் நிறைய வச்சிருக்கேன்.
1: மத்த ஸ்டேட்ல போய் விளையாண்டதுக்கு ஏதாவது டிஃபரன்ஷியேட் உங்களால பண்ண முடிஞ்சுச்சா?
0: நம்ம ஸ்டேட்ல காம்படிஷன் பண்றது வந்து நம்மளோட ஊரு நம்ம மண்ணு, அது நம்மளோட கிளைமேட் வெதர் எல்லாமே செட் ஆயிரும், நம்ம பாட்டு கான்பிடண்டா நம்ம ஊருன்னு பண்ணிக்கலாம். பட் வெளியே போனோம்னா வெதர் செட் ஆகாது, ஃபுட் செட் ஆகாது, நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி பாடி அடாப்ட் ஆகாதனால நம்மளால இங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அங்க போய் பண்ண முடியாது.
1: இப்ப உங்களுடைய கோச் யாருமா?
0: என்னோட கோச் வந்து மோத்தி அருண்.
1: சரி, எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு?
0: நான் ஒரு 3 இயர்ஸா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணி எனக்கு வித்தின் 1 இயர்ல நான் அந்த ஜூனியர் நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன்.
1: இலக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா, அந்த இலக்கு எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க?
0: ஒரு இன்டர்நேஷனல் அத்லெட் ஆகணும், என்னோட கோச்சுக்கு என்னோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம நேஷனுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌட் ஆக்கி தரணும், நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்து போறாங்க இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நேம் வரணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அதை நோக்கி தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் வந்து இன்டர்நேஷனல் அத்லெட் ஆயிடுவேன்.
1: உங்களுடைய எண்ணங்கள் இடர நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ மேம்.
2: கேட்டது ஓடி விளையாடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷி அவர்கள் நம்ம கூட பேசினாங்க.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா, வாவ்.
1: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம்.

கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள், பாடுவோர் பொன் சுந்தரேசன் குடுவினர். இன்று மாலை 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். இன்றிரவு 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: ஒரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டையாடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகளுக்கு செழுமை செய்தல் பிளஸிங் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தியவனம் அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
2: ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்ட கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய

0: இவரது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31st.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 2:15 கேட்கலாம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசையில் இனி கேட்கலாம்
2: குறளமுதம்.
3: சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 2 குறட்பா.

நிலத்தின் தன்மையால் அதில் சேர்ந்த நீரின் தன்மை மாறுபடும். அவ்வாறே மாந்தர்க்கும் அவரவர் சேர்ந்த இனத்தின் தன்மைப்படியே அறிவுமாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஆர்சிசிபி மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதனம். இந்த ஆர்சிசிபி ஆனது மின்னோட்டத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை உடனடியாக கண்டறிந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய மின் அதிர்ச்சிகள், மின்சாரம் தாக்கி இறத்தல், மின்சாரம் தொடர்பான தீ விபத்துகள் ஆகியவற்றை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான மின் பாதுகாப்பு சாதனம்னு சொல்லலாம். இந்த ஆர்சிசிபியினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், மின்சாரத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உலோக பயன்பாட்டின் மூலமாக மனிதர்கள் விலங்குகள் தொடும்போது ஏற்படக்கூடிய ஷாக்கிங் இந்த மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. மின்கசிவு, தீ விபத்து, தவறான மின் அதிர்ச்சிகளிலிருந்து அதிர்வுகளிலிருந்து மனிதர்களை இது பாதுகாக்குது. தற்போது மின்சார வாரியமே பரிந்துரைக்கக்கூடிய இந்த ஆர்சிசிபியினுடைய விலை ரொம்பவே மலிவானது தான். விலை உயர்ந்த டிவி போன்ற மின்சாதன பொருட்களையும் தீ விபத்து ஏற்பட்டா தீ மேலும் பரவாமையும் இந்த ஆர்சிசிபியானது தடுக்குது. மின்கசிவை தானாவே உணர்ந்து மின்சாரத்தை துண்டிச்சிரும் ஒரு அதிசய கருவிதான் இந்த ஆர்சிசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள், பெண்களினுடைய பாதுகாப்புக்கு ஏற்றது தான் இந்த ஆர்சிசிபி. மின் சமநிலையின்மை, வயரிங் கோளாறு போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க ஆர்சிசிபியை வீட்டில் கண்டிப்பாக நிறுவனம். பெரிய பெரிய ஷாப்பிங் மால், வணிக வளாகம், சிறிய சிறிய கடைகள், அப்பார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் கட்டாயமாக இந்த கருவியானது இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது கட்டாய விதியும் கூட. ஆனால் குறைந்த செலவிலான இந்த ஆர்சிசிபி கருவியை பழங்காலத்து வீடுகள் புதுப்பிக்காமல் அப்படியே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வீடுகள்லையும் கண்டிப்பாக நிறுவனம். சின்ன சின்ன பெட்டி கடைகள்லையும் இருக்க வேண்டிய கருவி தான் இந்த ஆர்சிசிபின்னு இருக்கக்கூடிய உயிர்காக்கும் கருவி. இந்த ஆர்சிசிபியானது மின்சாரத்தை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கும். பழைய வயரிங்கில் இருக்கக்கூடிய மின் கசிவை தடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த ஆர்சிசிபி. சின்ன சின்ன கவன சிதறல் மூலமாக ஏற்படக்கூடிய பெரிய விபத்துகளை தவிர்க்கக்கூடிய கருவி தான் இந்த ஆர்சிசிபி. சிறிய அளவிலான கருவி நம்முடைய அன்பானவர்களையும் நம்மையும் பாதுகாக்கும். இப்பவும் எப்பவும்
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் ஒலிக்க இருக்கும் பாடல் 24 படத்திலிருந்து.

0: திரையிசை பாடல் கேட்டோம். நேரம் 12:09. இன்றைய வேளாண் அரங்கில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. கதிர்வேலன் அவர்கள். நேரம் 12:10.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஆலங்குடி எஸ். சேகர் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். தொடக்கமாக மங்கையர்கரசி என தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

இனி வேதியா வேதகீதா என தொடங்கும் அப்பர் திருநீரிசை, தொடர்ந்து மாதர்பிறை என தொடங்கும் அப்பர் தேவாரம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஆலங்குடி எஸ் சேகர் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள், பாடுவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர்.

0: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல.
1: தெரியுதுல்ல, தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
0: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
1: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
2: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
0: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
1: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாடை குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
0: நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
1: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
0: சொல்லுங்க.
1: எங்க

0: வீட்டில் இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: கவலையை விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றதை கேளுங்க.
2: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசுவோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 ஆக அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவுச்சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்கள்

0: இயங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும்

நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி ஷர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி ஷர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரு பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே கில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷவாணி நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம். உங்களின் மடல் வழிவிருப்ப காவிய கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் அன்னை படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, குரல்களில்

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் ஆயக்காரன் புலம், பழனித்துறை சிவபாக்கியம். இவங்க விரும்பியிருக்கும் பாடல் தெய்வம் படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் தெய்வம் படத்திலிருந்து மதுரை சோமசுந்தரம் பாடியிருப்பது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹஃபி இவங்க விரும்பியிருக்குவது. தலைவன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில்

0: நேயர்களின் மடல் வடிவிருப்ப காவிய கானங்களாய் நாம கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் பெட்டவாய்த்தலை நந்தகோபால் விரும்பி இருக்கும் பாடல் பானுமதி குரலில் நாடோடி மன்னன் படத்திலிருந்து.
1: சம்மதமா
2: என்னது

1:18 நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் மடல் வழிவிற்ப காவிய கானங்களாய் மதுர கீதம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் முத்தரசன்னலூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண் இவங்களின் விருப்பமாய் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில்

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் சந்திரோதயம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

மதுரை கீதம் தரம் அடுத்த பாடல விரும்பியிருக்கும் நேயர்கள் திருமலிசை குணசேகரன், மணிவண்ணன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, ஸ்ரீபெரும்புதூர், கோமதி, நாகம்மாள் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் குடியிருந்த கோயில் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குழுவினர் பாடியிருப்பது.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் மடல் வழி விருப்பமாய் மதுர கீதம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் குப்பநத்தம் ராம் பிரகாஷ், கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், சந்தோஷ் வாகையூர், ராக்கெட் ராமசாமி, சரோஜா தேவி, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க விரும்பியிருக்கும் பாடல் அண்ணன் ஒரு கோயில் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மதுரை கீதத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் பாசம் படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். இனி கேட்கலாம் நமது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியது

0: பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில, திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலா அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின்போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக் கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்கினார்கள். நாகையில் செல்வன் ஜபராஜ்.
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: அரியலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி

0: இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:56. இனி கேட்கலாம் கருத்தம்மா திரையிசை பாடல்.

திரையிசை பாடல் கேட்டோம். நேர்களே, ஆங்கில செய்திகளை தொடர்ந்து ஒலிக காத்திருக்கிறது வேளாண் அரங்கம். கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள்.

0: ஸ்மார்ட் மினரலா, அது என்ன?
1: வணக்கம் நேயர்களே, இன்று தாது உப்பு கலவையினுடைய முக்கியத்துவம் அதை பற்றியான ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஐயா, இந்த முக்கியமாக விவசாயிகள்லாம் குறைப்படுறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய தீவனம் கொடுக்குறோம், மேய்ச்சல் கழிச்சிட்டு போகிறோம், பசுந்தீவனம் கொடுக்குறோம், அது இல்லாமல் கடைகளில் விற்கிற உலர் தீவனம், குச்சி மாட்டு தீவனம் அப்படின்லாம் நிறைய கொடுக்குறோம், ஆனால் மாடு பால் கறக்க மாட்டேங்குது, ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. என்னங்க ஐயா காரணமாக இருக்கும்?
2: இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகள் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. நாம் என்னதான் அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் இதெல்லாம் கொடுத்தாலும் மிக முக்கியமான ஒரு நுண்ணூற்றச்சத்து என்பது வந்து தாதுப்பு கலவைங்க. இந்த தாதுப்பு கலவையை நம்ம கொடுக்காம விட்டோம்னா கண்டிப்பாக பாலளவு மட்டும் இல்லை, செனப்பிடுக்கிறது, உடல் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே தடைப்படும். இதுக்கு முக்கியமான காரணமானு பண்ணால் தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுக்கணுங்க.
1: சரிங்க ஐயா, தாதுப்பு கலவை இந்த கலவையில் என்னெல்லாம் இருக்கும், ஏன் இதை நான் கொடுக்கணும், கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும்?
2: தாதுப்புங்கிறது உடலுக்கு தேவையான நுண்ணூற்றச்சத்தில் மிக முக்கியமான ஒன்று. கால்நடைகளின் உடல் வளர்ச்சி, இனப்பெருக்கம், உடல் ஆரோக்கியம் என பல்வேறு வகையான தாதுப்புகள் தேவைப்படுது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், குளோரின் போன்றவை அதிக அளவு தேவைப்படுது. அதனால் இதை பேரூட்ட தாதுக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இரும்புச்சத்து, தாமிரச்சத்து, கோபால்ட், மேங்கனீஸ், துத்தநாகம், அயோடின், செலினியம் போன்ற தாதுப்புகள் மிகவும் குறைவாக கால்நடைகள் தேவைப்படுது. இதனால் வந்து நுண்ணூற்றச்சு தாதுப்புகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தாதுப்புகளை தேவையான அளவில் கலந்து கறவை மாடுகள் கொடுக்கறதுக்கு பேர் தான் தாதுப்பு கலவைன்னு சொல்கிறோம்.
1: ஐயா, இந்த தாது உப்புகள்லாம் வந்து நாம் கொடுக்குற இல்லைன்னா மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிற புல்லுலெல்லாம் இருக்காதா, இல்லை நம்ம கொடுக்குற தீவனங்கள் இருக்காதா, இதுக்கு நம்ம தனியாக உப்பு கொடுத்து தான் ஆகணுமா? ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு 10-20 இடத்துக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஒன்றும் நம்ம அப்படிலாம் கொடுத்த மாதிரி தெரியலையே.
2: பெரும்பாலான தாதுப்புகள் பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு வழங்கப்படுற அடர்த்தீவனம், பசுந்தீவனத்தில் இருக்குது, ஆனால் அது தேவை வந்து போதுமானதாக இருக்காது. அதுக்கு தனியாக நம்ம தாதுப்பு கலவையை கண்டிப்பாக தீவனத்தின் மூலியமாகவோ இல்லை தனியாகவோ கண்டிப்பாக கொடுத்தாகணும். தீவனத்தில் உள்ள தாதுத்தின் அளவு பயிர் செய்யப்பட்ட மண்ணில் காணப்படும் தாதுப்பின் அளவு பொறுத்தே இருக்கும். எனவே தாதுப்பு பற்றாக்குறையில் மண்ணில் விளையும் தீவன பயிர்களோ இல்லை அதில் கிடைக்கப்பெறுகிற தீவன மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் அடர்த்தீவனமோ கண்டிப்பாக தாதுப்பு பற்றாக்குறை இருக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம், தாதுப்பு கலவையை தனியாக தயார் பண்ணி இல்லை எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கியாவது கறவை மாடுகளுக்கோ மற்ற கால்நடைகளுக்கோ தாதுப்பு கலவையை தனியாக தான் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கான தேவையை அதை பூர்த்தி செய்ய முடியும்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த மண்ணில் பசுந்தீவனங்கள் வளருதோ அந்த மண்ணினுடைய வளத்தை பொறுத்து தான் அந்த உப்புகள் இருக்கும்.
2: கண்டிப்பாக
1: அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நாட்டு மாட்டுக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம பண்ணையில் வளர்க்குற மாடுகளுக்கு, உயர் ரக மாடுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தாதுப்பு கலவை கொடுக்கணுங்கிற எண்ணம்,
2: இது ஒரு தவறான கருத்துன்னு சொல்லலாம். எல்லா மாடுகளுக்கும் அடிப்படையில் நடைபெற வேதியியல் இயக்கம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தாதுப்பு கலவைங்கிறது பால் உற்பத்திக்கு மட்டும் இல்லை, நம்ம அடிப்படையான உடல் எந்த வேதி மாற்றத்துக்கும் இந்த தாதுப்புகளை மிகவும் முக்கியம். இதுக்கு மட்டும் இல்லை, தாதுப்பு நல்ல உடல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, தாதுப்பு வருடம் ஒரு கன்றுக்கு தேவையானதை கொடுக்குது, தாதுப்பு நல்ல வளமான ஆரோக்கியமான தோல் மினுமினுப்புக்கு காணப்படுது, இது மாதிரி பல்வேறு வகையான இருக்கு. ஆனால் நாட்டு மாட்டுக்கும் கலப்பின மாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கலப்பின மாட்டுகளுக்கு கொடுக்குற அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நாட்டு மாடுகளுக்கு தேவைப்படுற அளவு குறைவாக இருக்கும். மொத்தத்தில் நாட்டு மாடானாலும் சரி கலப்பின மாடானாலும் சரி தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இயற்கையாகவே நம்ம மண்ணில் வர பசுந்தீவனத்தில் தாதுப்பு குறைவாக தான் இருக்கும், அதனால தாதுப்பு தனியாக கொடுக்கறது நல்லது.
1: ஐயா, கட்டாயமாக கொடுக்க வேண்டிய அவசியம்தான் என்ன?
2: கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுப்புகள் எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையானது. இது மட்டும் இல்லாமல் செலினியம், தாமிரம், துத்தநாகம், அயோடின், கோபால்ட் போன்ற தாதுக்கள் இன விருத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.

0: மட்டுமல்ல, ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்கள், பால், இறைச்சி, உரமும் போன்ற உற்பத்திக்கும் இந்த தாது உப்பு மிகவும் அவசியமாக இருக்குது.
1: ஐயா, இந்த தாது உப்பு கொடுக்காமல் விடுறதுனால கால்நடைகளுக்கு ஏற்படுற அந்த சத்து குறைபாட்டினால என்னென்ன நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா.
0: பொதுவாக தாது உப்பு குறைபாட்டின் காரணமாக முதல்ல மாடு சினைக்கு ஒழுங்காக வராது, அடுத்ததாக கண்ணுக்கு தெரியுது பால் உற்பத்தி இழப்பு, கன்றுகளில் பிறவி குறைபாடுகள், குறை பிரசவம், நஞ்சு கொடி தங்குதல், இறுதியில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சி பொருளாதார இழப்பு கால்நடை விவசாயிகளுக்கு ஏற்படும். இதை தவிர ஒவ்வொரு வகையான தாதுப்புகளும் வெவ்வேறு வகையான பற்றாக்குறை நோய்களை உண்டு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு கால்சியம் குறைபாட்டால் இளங்கன்றுகளில் ரிக்கட்ஸ் என்ற நோய் ஏற்படுத்து எலும்பு தேய்மானம், எலும்பு பலவீனமாகும். வயதான கால்நடைகளில் ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் ஏற்படுத்தி சுலமாக எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். கன்று ஈன்ற மாடுகளில் பால் ஜுரம், இது ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம். கன்று போட்ட மாடுகளில் போட்ட அடுத்த நாள்லேருந்தே வாரத்துக்குள்ளே இந்த பால் ஜுரம் சாதாரணமாக ஏற்படும். இதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் பற்றாக்குறை. பாஸ்பரஸ் பற்றாக்குறையினால பைக்கா என்ற நோய் வந்து நம்ம பார்க்குறோம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் கடிக்க ஆரம்பிக்கும். மாடு மட்டும் இல்லை, ஆடு, மற்ற கால்நடைகளும் இதை கடிக்க ஆரம்பிக்கும். இது முக்கியமான குறை பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் குறைபாடு. இது மாதிரி ஒவ்வொரு தாதுப்பும் ஒவ்வொரு மாதிரி குறைபாடு ஏற்படுத்தும். மொத்தத்தில் தாதுப்பு எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று.
1: சரிங்க, அது ஒரு நாளைக்கு எவ்வளோங்க கொடுக்கணும் கால்நடைகளுக்கு?
0: குறிப்பாக இந்த அளவு கொடுக்கறதுல வெவ்வேறு கருத்துக்கு நிலவுது. குறிப்பாக ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா பால் கொடுக்குற மாடாக இருந்தால் 50 கிராம் ஒரு நாளைக்கு. மாடு பால் கறந்துட்டு இருக்கணும், அது முதல் மாதமாக இருக்கலாம், 7வது மாதமாக இருக்கலாம். பால் கறந்துட்டு இருந்தால் 50 கிராம். மாடு பால் கறக்கலை, சனையாக இருக்குது, ஒத்த கறவையாக இருக்குன்னா 25 கிராம், பாதி அளவு. அதே மாதிரி கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் 25 கிராம். பால் கறக்காத இனமாக இருக்கிற எல்லாமே 25 கிராம். மாடு பால் கறக்கிறம் வந்த 50 கிராம். இது ரெண்டு அளவு தாங்க, இது மாதிரி எது வேறு எதுவுமே கிடையாது.
1: சரிங்க ஐயா, இந்த சினை பிடிக்கிற காலத்தில் இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது தாதுப்பு கலவை அப்படிங்கிற மாதிரியானதை கொடுத்தா எதுவும் சினை மாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வருமா, அதை பற்றி சொல்லுங்க.
0: சினை மாடுகளுக்கு தேவைக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது கால்நடையின் உடலில் சேமித்து வைக்கப்பட்டு கன்று ஈன்ற பின்னர் பால் உற்பத்தி பயன்படுத்தப்படுகிறது. அதனால சினை காலத்தில் கொடுக்கும் தாதுப்பு கலவை கன்றுகளுக்கு நன்மையை உண்டாக்கும். எனவே சினை காலத்திலும் தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுக்கணும். சிலும் சில விவசாயிங்க சினை காலத்தில் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. சினை காலத்திலும் சரி, கோடை காலத்திலும் சரி, குளிர் காலத்திலும் சரி, மாடு பால் கறந்தாலும் சரி, பால் கறக்கினாலும் சரி, தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுத்தாகணும்.
1: ஐயப்போ, கலப்பு தீவனம் கொடுக்குறோம், அந்த நேரத்துலையும் தாதுப்பு கொடுத்து தான் ஆகணுமா?
0: கண்டிப்பாக நம்ம தாதுப்பு கலவையை கொடுக்கணுங்க. கலப்பு தீவனத்தில் தாதுப்புகள் சேர்க்கப்படுவதால் மாடுகளுக்கு அடர்த்தீவனம் அளிக்கும் பண்ணையாளர்கள் தனியாக கொடுக்காம விட்டுடுறாங்க. ஆனால் சில நேரங்களில் இது வந்து சரியான அளவு கறவை மாடுகளை போய் சேரதில்லை. அதுக்காக தனியாக தாதுப்பு கலவை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் சில நேரங்களில் கலப்பு தீவனம் கொடுக்காம தவிடு, புண்ணாக்கு, பொட்டு, தானியம் முதலியவற்றை தனித்தனியாக கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக கொடுக்கணும். 50 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாடு கொடுக்கணும். சாதாரண உப்பு, சோடியம், பொட்டாசியமே வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதாரண உப்பு போட்டியாகணும் மாட்டுக்கு. மாடை நீங்கள் பார்க்கும்போது நம்ம பண்ணைகளுக்குன்னா வாயில் மூச்சு விட்டுட்டுருக்கணும். அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு கைப்பிடி சோடா உப்பு, கைப்பிடி சாதாரண உப்பு, ரெண்டும் தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் மூச்சு விடுறது அடங்கிடும். உப்புங்கிறது ஒன்றும் இல்லை, சோடியம் குளோரைடு தாங்க. நம்ம உடம்புல சோடியம் உள்ளே போகணும், பொட்டாசியம் வெளியே வரணும். இதுதான் மெக்கானிசம்ங்க. நீங்கள் சோடியமே உள்ளே போகலன்னா பொட்டாசியம் மட்டும் வெளியே போயிட்டே இருக்குது, நம்ம வேர்வையில் போயிட்டே இருக்குது. அப்போ எப்படி இங்கே ஹார்ட் பம்பிங் நடக்கும்? அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்ன்றோம் நம்ம. வெயிலில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுருண்டு விழுந்து செத்துடுறான். எதுனால காரணங்க? சோடியம் ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு, சோடியம் உள்ளே போகாமல் பொட்டாசியம் ஃபுல்லாக வெளியே போயிடுது. ரெண்டு தான் நம்ம ஹார்ட்டை மசிலை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுங்க. அதனால உப்புங்கிறது ஜீவராசிகள் கண்டிப்பாக கொடுத்தாக்கணும். கண்ணுக்கு தெரியாத லாஸ் அதெல்லாங்க.
1: ஐயா, நிறைய சொன்னீங்க, அதாவது தாது உப்பு கலவை கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுக்கு வேறு ஏதாவது பலன்கள் இருக்கா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
0: கடீர்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து பருவத்திற்கு வர இந்த தாதுப்பு கலவை ஏதுவாக அமையுதுங்க. தீவனத்தில் உள்ள சத்துக்கள் நல்ல முறையில் செரிக்கப்பட்டு சீக்கிரம் உடம்புல உறிஞ்சிறதுக்கும் ஏதுவாக அமையுதுங்க. சினப்பருவமின்மை, கரு தங்காமை, கரு சிதைவு, நஞ்சு கொடி தங்குதல், இது போன்ற மற்ற இனப்பெருக்க கோளாறும் தாதுப்பு கலவை கொடுக்கும்போது சரியாயிடுங்க. நோய் தாக்கம் குறைஞ்சு பொருளாதார இழப்பு தவிர்க்கப்படுதுங்க. தாதுப்புக்கள்.

0: அளிப்பதால் பால் உற்பத்தி அளவு அதிகமாகுது. அது மட்டும் இல்லை, பாலில் கொழுப்புல்லா திடப்பொருள் சாலிட் நாட் ஃபேட் SNF சொல்லுவாங்க, இது வந்து அதிகமாகுது. பொதுவாக விவசாயிகளுக்கு பால் விலை பார்த்தீங்கன்னா ஃபேட்டு கொழுப்பு சத்து கொழுப்பு இல்லாத திடப்பொருள் வச்சு தான் SNF வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ தாதுப்புக்களை கொடுக்கும்போது SNF அளவு அதிகமாகனால அவங்களுக்கு அதிகமான விலைக்கு கிடைக்கும், இதனால பெரிய லாபம் கிடைக்கும்.
1: சரிங்க. அதே போல் நீங்கள் சொன்னீங்க, அது கோடைக்காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி பால் கறக்கிற மாடாக இருந்தால் 50 கிராமு, பால் கறக்காத மாடாக இருந்தால் 25 கிராம், அது கன்றுக்குட்டியாக இருந்தாலும் சொல்லிட்டீங்க. ஆனால் கோடைக்காலத்துக்கு குளிர்காலத்துக்குன்னு எதுவும் சிறப்பு கலவை, அதாவது தாதுப்பில் எதுவும் வேறுபடுமா, இல்லை எல்லா காலமும் ஒரே தாதுப்பு தானேங்க?
0: இல்லை, தாதுப்புங்கிறது எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க, இந்த அளவு தான் சில நேரங்களில் மாறும். குறிப்பாக கோடைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிக சுற்றுப்புற வெப்பம் காரணமாக வாய்வழி மூச்சு விடுதல் இருக்கும், உடல் வியர்வை போன்ற நிகழ்வுகள் மூலமாக அதிகப்படியான தாதுப்பு வந்து உடல்லேருந்து வெளியே போயிடுதுங்க. இந்த மாதிரி சமயங்களில் மாடு பால் கறந்தாலும் மாடு பால் கறக்கிறனாலும் 50 கிராம் ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், இந்த குளிர்ந்த தண்ணீர் 24 மணி நேரமும் கோடைக்காலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்படி இல்லாத போது இந்த தாதுப்புகள் வியர்வை மூலிமா வெளியே போகிறதுனால இன்னும் கொஞ்சம் தேவை அதிகமாக இருக்குது. நாம் ஒரு விவசாயி கோடைக்காலங்களில் எல்லா வகையான கறவை மாட்டு இருக்கும் 50 கிராம் ஒரு நாளைக்கு கொடுத்தா நல்லது.
1: ஐயா, ஸ்மார்ட் சத்து மாவுன்னு சிலர் சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, அது ஏன் கொடுக்கணும், அதனுடைய பலன் என்ன, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
0: ஸ்மார்ட் சத்து மாவுங்கிறது ஒரு சிறப்பு தாதுப்பு கலவை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட ஒரு சிறப்பான தயாரிப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மண் வளத்தை ஆராய்ஞ்சு அதில் உள்ள தாதுக்கள் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதுங்க. பிற்பாடு அந்த பகுதியில் உள்ள பற்றாக்குறையுள்ள தாதுப்புகள் மட்டும் கண்டறிஞ்சு அதை மட்டும் வழங்குவதே ஸ்மார்ட் தாதுப்பு கலவை என்று பெயர் வச்சிருக்குதுங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைபாடாக உள்ள தாதுப்புகளை குறிக்கும் தாதுப்பு வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதன் மூலிமா எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்த தாதுப்பு குறைபாடு இருக்கோ அதை வச்சு ஒரு தாதுப்பு கலவையை தயார் பண்ணி அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இதனால பொதுவான தாதுப்பை விட இந்த ஸ்மார்ட் தாதுப்பு கூட விலை வந்து குறைவாக கிடைக்குது, உடம்புக்கு தேவையான தாதுப்பு கரெக்டாக போய் சேருதுங்க.
1: ஐயா, இந்த தாதுப்பு கலவையோட விலை எவ்வளோ, அது எங்கே கிடைக்கும், இந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
0: தாதுப்பு கலவை விவசாயிகள் பயன்பெற வகையில் பல்கலைக்கழகமே தயாரித்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த தாதுப்புடைய 1 கிலோ விலை வந்து ₹75. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைக்குதுங்க. இது தவிர உழவர் பயிற்சி நிலையங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள், கல்லூரிகள், இப்போது தமிழ்நாட்டில் 7 கல்லூரிகள் இருக்குதுங்க, 7 கல்லூரிகளும் கிடைக்குது. எங்கள் நாமக்கல் கால்நடை மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் எப்பவுமே கிடைக்குதுங்க.
1: ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு தாதுப்பு கலவை எதனால் அது செய்யப்பட்டிருக்கு, ஏன் கொடுக்கணும், கொடுக்கறதுனால என்ன பலன் ஏற்படும், கொடுக்காம விட்டால் என்ன சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் சொன்னீங்க. கட்டாயமாக விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றி சார், வணக்கம்.
1: ஐயா, மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னா விவசாயிகள் எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொண்டால் ஆலோசனை கிடைக்கும்?
0: 8489077544. திரும்பவும் சொல்கிறேங்க, 84 89 07 75 44.
2: ஏத்த மாதிரி கட்டி கார தாது உப்பு திட்டம் போட்டு தானு வாசதீகமாக செஞ்சதுதான்.
3: இதுவரை கால்நடைகளுக்கு தாது உப்பு கலவை கொடுப்பதன் அவசியத்தை பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர்.

0: என்னம்மா இருக்குது நம்ம ஊரு தெரியுமா? ஒரே குழப்பத்துல இருக்குடா. குழப்பம்னா என்ன குழப்பம் தெரியுமா? ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேக்குறது இல்ல.
1: ஆமாடா,
0: நமக்கு என்னன்னு போயாச்சு. எல்லாரும் ஊரு ரெண்டு பட்டு போச்சு.
1: ஆமாடா,
0: எப்படி தெரியுமா? அந்த கத்திரிக்கோளை பாத்திருக்கியாடா?
1: பாத்திருக்கேன்டா.
0: அப்படி நெருக்கினியன்னா ஒன்னா இருக்கும்.
1: ஆமாடா,
0: அகட்டினா ரெண்டா போகும்.
1: அப்படி விண்டு போச்சு, பிறந்து போயிடும்டா.
2: நம்ம சரியில ஒரே குழப்பமா இருக்குடா.
0: இதுக்கு யாரு காரணம்?
1: நீ யாரு காரணம்னு உனக்கு தானே தெரியும்.
0: நந்தன் பையா இருக்கானே?
1: ஆமா,
0: காரணம்.
1: அப்படியா? இந்த நந்தம்பையா இருக்கானே, அவன் பாட்டுக்கே தனி சாமிய கும்பிடுறான். நம்ம சாமி எல்லாம் நொண்டி கருப்பு, சப்பானி கருப்பு, முனியாண்டி எல்லாம் உண்டாச்சு. அவன் வேற தனி சாமின்னு சிவா சிவான்னு சொல்ல சொல்றான். மாட்டு சாணியெல்லாம் போட்டு எரிச்சு சாம்பலாக்கி நத்தியில பூச சொல்றான். அவன் வந்தான்னா ஒரு முடிவெடுக்கணும்.
2: சொல்ல வரீங்க?
1: அப்படி ஒண்ணு இல்லனே. அமாவாசை நம்மளோட இருந்து கூடவே வேலை செய்து நம்ம எச்சி சோட்டை தின்னு வளர்ந்த பையா.
0: நமக்கு முன்னாடி
1: பிறந்து வளர்ந்தவன் இந்த நந்தமையில பத்தி பெரிய பிரச்சனைடா.
0: அதான் ஊரே ரெண்டு போட்டு போச்சு அவனால.
1: ஆமாடா,
0: அவனுக்கு இன்னமே நெல்லு கொடுக்கப்படாது, நீர் கொடுக்கப்படாது, ஒண்ணுமே கொடுக்கப்படாதுடா.
1: நெருப்பே கொடுக்க கூடாதுடா.
0: ஆமாடா, ஒதுக்கே போடணும் ஊரை விட்டு.
1: ஆமாடா, ஆமா, ஒதுக்கே போடணும்டா.
0: தூரத்துல வந்துகிட்டு இருக்கான் பாரு.
2: இருடா இருடா, ஏண்டா நெல்லு கொடுக்கப்படாது, நீர் கொடுக்கப்படாது, நெருப்பு கொடுக்கப்படாது, அவன் கூட கொண்டாங்கல்லுன வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா அவன் நம்மளை விட்டு ஒசங்க சாதியா போயிருவான்டா.
1: ஆமா ஆமாடா,
2: இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா. நீங்க
0: பண்ணுவான்
2: டேய், அவனை வந்து நம்ம கூடவே வச்சு நசுக்கணும்.
1: அப்படியே
2: அதோ பாரு, நந்தன் வந்து
0: இருக்கான்.
2: இதை நம்ம முடிவு பண்ணிடுவோம்.
1: ஒண்ணு
2: கேட்டு முடிவு
1: எடுத்துருவோம்.
2: வாங்கடா வாங்கடா.
3: சிவசிவா சிவலோகநாதா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு வீடு நீக்கி பிறத்தல் அரிது. கிடைத்தற்கரிய மானிடப் பிறவி இனிது இனிது, மறையும் கலையும் ஆண்புரைப்பேனி கரைபடா வாழ்வுகொள்ளுதல் இனிது. இறைவா, உன்னை ஏற்றி துதித்து மறவாது உன்னை வாழ்த்தி மகிழ்ந்து உன் திருவடிகளை மறவாத உள்ளத்தையும் கொடுத்து அடியேனை காத்தருளப்பா, அடியேனை காத்தருளுப்பா. பார்வதீபதையே அரகர மகாதேவ. எனது அன்பர்கள் எல்லாம் அதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனைவரையும் அழைத்துக் கொண்டு

0: அருகில் உள்ள திருப்பன்குற்றுக்கு சென்று அங்கு கோவில் கொண்டு எழுந்தருளிக்கும் எம்பெருமான் நம்பெருமான் அந்த சிவலோனகநாதனை கண்டு வணங்கி வழிபட்டு வருகிறேன். அதோ வந்து கொண்டிருக்கிறான், அதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அமாவாசன்னு பாவாடன்னு
1: சொல்லுங்க.
0: வாங்கண்ணே, இப்படி ஒன்னாயிருந்து ஒத்துமையா பாக்குறது ரொம்ப அதிசயம். ஒன்றுபட்டு ஒற்றுமையா பக்தியா இருந்தாதானே ஒற்றுமையா வாழ முடியும். அப்படி பக்தி பண்ணி அடைந்து சிவபெருமானுடைய அருகிலேயே வாகனமாகவும் கொடியாகவும் இருக்குது பாருங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் பக்தி பண்ணி இறைவனை பூஜித்ததனால வாகனமாகவும் குடியாகவும் இருக்கிறது. அதுபோல நாமளும் பக்தி பண்ணி இறைவனை நாடினால் நமக்கு முத்திப்பேறி கிடைக்கும் என்ன. நாமெல்லாம் ஒற்றுமையா வாழ்வதற்கு இதுதான ஒரு தகுதியான சிறப்பு.

0: பச்சமரத்தானி.
1: ஆமாங்க அண்ணே, இந்த உடலும் உள்ளமும் நல்லபடியாக இளமையோட இருக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து பக்தியின் சிறப்பை உள்ளுணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு தான் அண்ணே. அதனால பச்சை மரத்துல ஆணி அடிச்சா எப்படி பதமாக இதமாக உள்ளே செல்லுமோ, அதுபோல இந்த உள்ளமும் உடலும் இளமையோடு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய நாமத்தை அடிக்கடி உச்சரித்து சொல்ல வேண்டும் அண்ணே. திருப்பங்கூர் சென்று அங்கு கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் நம்பெருமான் அந்த சிவலோகநாதனை கண்டு வணங்கி வழிபட்டு வரலாம். வாங்க அண்ணே.
0: என்ன பத்தி பண்ணணும் பத்தி பண்ணணும் சொல்றியே தவிர நாங்க என்ன பத்தி பண்ணாமையா இருக்கோம். கை கால் முகத்தை சுத்தம் பண்ணி ஏற்கலப்பத்தில வச்சு வயக்காட்டுக்கு போய் எங்க கால ஒரு முள்ளு தைக்க கூடாது, ஒரு கல்லு தைக்க கூடாது, இன்னைக்கு நல்லபடியா விவசாய வேலையெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவனை வேட்டிக்கிட்டு தானே நாங்க வேலை வெட்டியவே வேலை பாக்குறோம்.
1: ஆமாங்க அண்ணே, சொல்றது வாசம் தானே.
0: எங்க போய் சாமிய காட்ட போற?
1: திருப்பங்கூர் சென்று
0: திருப்பங்கூர்ல சாமிய காட்டுறேன்னு
1: சொல்ற. காமிக்கிறேன்.
0: இங்க நம்ம ஊர்ல இருக்கிற சாமியவே நம்மளால பாக்க முடியல. இங்க தேர அலங்காரம் பண்றது நாம, தெருவை சுத்தம் பண்றது நாம, ஜிஞ்சினுக்காங்க கொட்டு கொட்டுறது நாம, வெடிச்சத்தம் வைக்கிறது நாம, இம்போர்ட் வேலையை நாம பண்ணி தேர அலங்காரம் பண்ணதும் குண்டாந்தடியா ரெண்டு ஆண்டமார் குத்திக்கிறாவ. இங்க இருக்கிற சாமியவே நம்மளால பாக்க முடியலையே. தீப்பாங்கூர்ல இருக்கிற சாமிய காட்டுவாயா?
1: காமிக்கிறனே.
2: ஆமா, அங்க வந்தா எங்களுக்கு சாமிய காட்டுவியா?
1: காமிக்கிறனே. அதாவது அண்ணே, அந்த தேரை அலங்காரம் செய்து ஊர் மக்களும் நாட்டாமக்காரர்கள்லாம் சேர்ந்து அந்த தேர் வடத்தை பிடித்து இழுத்து இழுத்து அங்க வாழ்நாளெல்லாம் சுத்திக்கிட்டாங்களாம். அப்படிப்பட்ட அந்த தேர் நிலையத்துக்கு சென்று நாம் வணங்கி வழிபட்டு வருவோம். வாங்கண்ணே, திருப்பன்கூர் சென்று வழிபட்டு இறைவனை வரலாம். வாங்கண்ணே.
0: சரி, எங்களுக்குள்ள ஒரு 11 பேர் கூட வந்து சாமிய பாக்குறதா முடிவு பண்ணி காட்டுவாயா?
1: காட்டுறேங்க.
0: சரி, நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் உடம்புல நெத்தியில எல்லாம் வெள்ளையா துருநீர பிசிக்கிட்டு
1: திரியறீங்க.
0: நாங்களும் அதை பூசிக்குவோம்ல.
1: இல்லண்ணே, நீங்க சொல்ற அந்த துருநீர் நாம் செய்யத்தகாத பல காரியங்களை செய்து இந்த உடல்

0: கட்டு அடிக்கு போய் கீழே விழுந்து சரீரம் கட்டு போய் அந்த சரீரத்திலிருந்து வெளிவருகின்ற துருநீர் இருக்கு பாருங்க, அந்த துருநீரையும் போக்கக்கூடிய வல்லமை இந்த திருநீருக்கு உண்டண்ணே. ஆமாங்கண்ணே, வாசகர் தெரிஞ்சான சம்பந்தர் என்ற நால்வர்களில் தெரிஞ்சான சம்பந்தர் என்பவர் அங்கு சென்று திருநீற்று பதிகங்கள் பாடி பாண்டியனுடைய நோயை அப்படிப்பட்ட திருநீரையும் நீங்களும் வாங்கி அண்ணாந்து கீழே விழாமல்
1: தரையில உழுகாமல்,
0: ஆமா, சிவசுவா என்று வாங்கி பூசிக்கொண்டு அதனுடைய சிறப்பை எல்லாம் உங்களுக்கு திருப்பன்கூர் சொல்லுகின்ற வழிகளிலேயே தெரிவிக்கிறேன். இந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளுங்கண்ணே.

0: வாங்கண்ணே, நான் சொல்றது மாதிரி சொல்லுங்களே,
1: சொல்லுங்க.
0: நம்ம பார்வதி வதையே,
2: நம்ம பார்வதி வதையே.
0: ஆமாங்கண்ணே, இப்பதானே மனசுக்கு நிம்மதியே. அதே மாதிரின்ன நம்ம பார்வதி பதையே, அரகர மகாதேவா,
2: அரகர மகாதேவா,
0: சிவசிவா சிவசிவா. அப்புறம் பண்ணிக்கலானே, அருக்கிற மகாதேவான்னு சொல்றீங்களே. ஆதியே கங்காதரா தீனதயாலா எம்பெருமானே என்று பெரியவர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்த அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை அரகரா மகாதேவா நம பார்வதி பதையேன்னு சொன்னா வதைப்பட்டு நாள்தோறும் இருக்கின்றோம். அது மாதிரி நாம சொல்லுவதை சுத்தமாக கரெக்டா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க,
1: சுத்தமா சொல்றோம்.
0: ஆமா, சுருக்கமா சொல்லுங்க. நம பார்வதி பதையே,
2: நம பார்வதி பதையே,
0: சிவசிவா சிவசிவா, அரகர மகாதேவா. நாம எல்லாரும் திருப்பன்கூர் எல்லைக்கு வந்து விட்டோம்.
1: எல்லைக்கு வந்துட்டோம்.
0: அதோ பாருங்கண்ணே, சிவலோகநாதரின் ஆலயத்தின் கோபுரத்தை எவ்வளவு வனோங்கி இருக்குது
1: பாருங்கண்ணே. அது
0: திருப்பன்குறிப்ப எல்லைக்கு வந்துட்டோம்.
1: ஆமா,
0: அதோ பாருங்கண்ணே, தானே தேரடி.
1: அதுதான்
0: நமக்கும் ஒரு காலம் வரும், அந்த காந்தியின் ஜோதி நமக்கு வழிகாட்டும். இறைவா, உன்னை ஆவலோடு பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற மக்களும் அடியேனும் அப்படித்தான். உன் படைப்பில் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாக

அது பறவையாகி இதில் நீ எப்பிறவியை கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்பிறவியைப் போல எப்பிறவியிலும் உன்னை மறவாத உள்ளத்தையும் கொடுத்து அடியேனை காத்தருளப்பா, அடியேனை காத்தருளப்பா.

0: இறைவா,
1: உன்னை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு வந்திருக்கின்ற மக்களும் அப்படிதான். எல்லாரையும் அழைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்றேன். நீங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் உழுந்து வணங்குங்கண்ணே,
2: வணங்குங்கண்ணே,
3: கும்பிடுறான்
2: கருப்பு மாடு கல்லு மாடு படுத்து கிடக்கு.
0: சிவசிவா சிவசிவா சிவசிவா,
3: ஏமாத்துறாரு.
0: சிவசிவா சிவசிவா,
2: என்ன இந்த கல்லு மாட காட்டுறதுக்கு தொலைல இருந்து கூட்டி வந்தியா?
0: சிவசிவா, கல்லு மாடு அண்ணன் படுத்திருக்கு.
3: கல்லு மாடு தான்,
0: நான் கூட கவனிக்கல. ஆமாண்ணே, கல்லு மாடு தான் படுத்து இருக்கிறது. இறைவா, நீயும் என்னை தீண்டத்தகாதவன், புலைய நன்றி இருக்கிறாயா? இறைவா, உன்னை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேண்டும் என்று அவளோட வந்திருக்கின்ற அடியேனும் எனது மக்களும் வழிபடுவதற்கு இந்த கல்லாகிய மாடல்லவோ

0: ஏ சீலாதிபதி முனிவரின் தவத்தால் உதித்த நந்திகேஸ்வரா, எம்மை காணும் பொருட்டு மெய்பக்த நந்தன் வந்திருக்கிறான். எமது தரிசனம் காண முடியாமல் தாம் வழிமறித்து படித்திருப்பதாய் மனம் வருந்துகிறான். எனவே எம்மை கண்டு எமது தரிசனம் காண சற்றே விலகிரும் பிள்ளாய், சற்றே விலகிரும்.
1: அம்மாசண்ணே, பாவாரண்ணே, எல்லாரும் வாங்கண்ணே, வாங்கண்ணே. உள்ளே இருந்து ஒரே சத்தம் வருதுண்ணே, விலகி விலகி விலகி சத்தம்.
2: அடே அங்க பாரு, கண்ணுபாடு விலகிருச்சுரா, கண்ணுபாடு விலகிருச்சுரா.
1: ஆமாங்கண்ணே,
2: சாமியை கும்பிடுங்கடா, சாமியை கும்பிடுங்கடா.
1: எல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவிளையாடல பாத்தீர்களா அண்ணே? கல்லு மாடு விலகடிச்சு அங்கே பாருங்கண்ணே, உள்ளே அந்த எம்பெருமானை சிவபெருமானை பாருங்கண்ணே.
2: என்ன அது? என்ன ஆட்டாங்கல்லாம் அம்மிக்குழவே நட்டமா நட்டு வச்சிருக்கு, இதுதான் சாமியா? இதை காட்டுறதுக்குதான் அங்கூட்டு தொலைல இருந்து எங்களை கூட்டியாந்தியா?
1: சிவசிவா, ஆட்டாங்கல்லு அம்மிக்குழவின்னு சொல்லுவதற்கு நமக்கு என்னென்ன தகுதி இருக்கு? அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் அண்டமாகி ஆகாசத்திற்கும் பிண்டமாகிய பூமிக்கும் ஏக சொரூப ரூப வடிவமாய் அமைந்திருக்கின்ற எம்பெருமானை போய் ஆட்டுக்கல்லு அம்மிக்குழவின்னு சொல்லுவது ஆகாதென்ன? அதாவது எல்லாரும் இந்த இறைவனை வணங்கி முத்தி பேரு மோட்சமும் அடைந்திருக்கிறார்கள் என்ன? ஆமாங்கண்ணே, அந்த பாகவதரே சிதம்பரம் போனால் முத்தி மோட்சம் அடையலாம், சிதம்பரத்தை நினைத்தாலே முத்தி மோட்சம் கிடைக்கும் என்று அந்த பாகவதா சொல்லியிருக்கிறார். அதை போல நாமும் சிதம்பரம் போக வேண்டும், நம்மை அடிமை கொண்ட வேதியரிடம் விடை கேட்டு போக வேண்டும்.

0: ஏண்டா நோக்கும் வேலை இல்ல, மாமாவுக்கும் வேலை இல்ல, ஏன் கூப்பிட்டு இருக்கா? ஏன் நான் கூப்பிட்டேலா? எங்கெல்லாம் தெரியணும், நான் எங்க இருப்பேன்னு தாங்களுக்கு தெரியாதா? ஏன்னா நான் பூஜை ரூம்ல தான் இருந்தேன்.
1: மாமா அதோ பாருங்க, நந்தன் வந்து இருக்கான்.
2: என்னடா நந்தன் வந்து இருக்கானா? சரிடா வரட்டு, நான் பாப்போம்.
3: ஆண்டே
4: என்னடா ஆண்டே?
3: ஆண்டே பாத்துட்டு போலாம்னு வந்தேங்க. ஆண்டே
4: பாத்துட்டு இல்ல,
3: பாத்துட்டேங்க ஆண்டே.
4: போயிட்டு வாடா.
3: சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் என்று ஒரு சேத்திரம் இருக்குதா?
4: ஆமா, சிவசிதம்பரம் தில்லை அம்பலம்னு ஒரு நல்ல திவ்ய சேத்திரம் இருக்கு.
3: அதை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேணுங்கிற நினைப்பு வேற ஒண்ணுமில்லைங்க ஆண்டான்.
4: யாரா பாக்கணும், யாரா தரிசிக்கணும்?
3: இந்த உள்ளமும் உடலும் நல்லபடியாக இருக்கின்ற பொழுது எம்பெருமான் தில்லையப்பனை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேண்டும் என்று இந்த மனம் இயங்குதுங்க ஆண்டே. போடான ஒரு வார்த்தை உத்தாரம் தாருங்கள் ஆண்டே.
4: நீ போகணுமாடா?
3: ஆமாங்க ஆண்டே.
4: சிதம்பரத்துக்கு?
3: சிவசிதம்பரம் சிவசிவா, தில்லை அம்பலம் சிவசிவா, சிவசிதம்பரம் சிவசிவா. சொல்லுங்க ஆண்டே, போடான்னு உங்க வாயால் ஒரு தரம் சொல்லுங்க ஆண்டே, சொல்லுங்க ஆண்டே.
4: யாரு என்ன அப்படின்னு நல்லா சிந்திச்சு பாத்தியாரா? டே நந்தா, நீ நினைக்கிற மாதிரி சிதம்பரத்துக்கு அவ்வளவு எளிதா நீ போக முடியாதுரா. தில்லையில இருக்கிற வாழ் 2999 பேர் தீட்சிதர், பகவான் ஒருத்தர், தில்லை 3000 பாக. ஆனா நீ சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணுங்கிற தவிர உன் வாயில வேற எதுவுமே வரமாட்டேங்குது. நானும் உன்னை சிதம்பரத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு வெள்ளாமை விதைச்சு விளைஞ்ச கதிர்களை எல்லாம் அறுவடை செய்து அதை களத்து மேட்டில் கொண்டாந்து தூத்தி நெல் மணிகளா என் ஆத்துல கொண்டாந்து சேர்த்துட்டு நீ சிதம்பரம் போனாலும் சரி, இல்ல நீ எக்கேடோ கட்டு தொலைஞ்சாலும் சரி, போடா.
1: இது போன்ற ஒரு நிலை நந்தனாருக்கு ஏற்படவுமே அவர் இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவன் 40 வேலி பூமியுமே உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமாக்கி அதை வந்து வேதியரிடம் தெரிவிக்கிறார். தெரிவித்தவுடன் வேதியர் அவரது காலில் விழுந்து வணங்கி அவருக்கு சிதம்பரம் போகும்படியாக உத்தரவு கொடுக்கிறார். நந்தனார் அந்த தில்லையம்பலம் சென்று இறைவனை தரிசிக்கிறார்.
5: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மேடை நாடக பாடல்கள். வழங்கியோர் பொன் சுந்தரேசன் குழுவினர். மண்ணின் மனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
6: நிகழ்ச்சி வந்தது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து.

0: ஏய், யார் ரேவ ஆத்துல?
1: ஏமாமா கூப்பிட்டேரா?
0: ஏண்டா, யார் ரேவ ஆத்துலன்னு என் மாமிய கூப்பிடுறேன். கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு யார் கூப்பிட்டாலும் உடனே போய் என்னன்னு கேட்கணும்னு உன் காதை தீட்டி வச்சுட்டு இருக்க பத்தியடா. இப்பேற்பட்ட வேலைக்காரன் நேக்கு கிடைப்பதற்கு நான் பூர்வ ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்டா.
1: மாமா, கொள்ளையில வேலை பார்த்துட்டு இருந்தேன், யாரோ கூப்பிட சத்த கேட்டது, யார கூப்பிட்டாதான் என்னன்னு விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டேன்.
0: சரிடா, மாமி இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கா?
1: அதை ஏமாமா கேக்குறேன். காத்தால சாப்பாட்டை முடிச்சுட்டோம், அடுத்தாத்து மாமியோட ரேலியில உட்காந்து பேசிட்டு இருக்கா. மாமா,
0: ஏ ரேலியில பேசிட்டே இருந்துட்டு போறாரா? பக்கத்தாத்து மாமிகிட்ட பேசினா அவ பாட்டுக்கு வைரத்தோட வாங்கினேன், வைர ஒட்டியானத்தை வாங்கினேன் அப்படின்னு பேசி ஏதாச்சும் வம்பு வழக்கு வந்துடும். உடனே மாமிய கூப்பிடுறா.
1: மாமி, மாமா உங்களை கூப்பிடுறா.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேயர்களே.

கேள்வியிலே நிரவரம் கேட்டேன். மிக சிறப்பு வசந்த அழைப்பு கேட்டேன். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள். போடு ஆட்டம் போடு, இருபட பாடல்கள், மதுர கீதம் அனைத்துமே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் அருமை. இசைத்துருளை தூவவிட்டார்கள். மின்னஞ்சல் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது. என்னுடைய கடிதங்கள் இடம்பெறவில்லை. இவங்களோட கடிதங்கள் எத்தனை வந்தாலும் படிக்கிறோம். அன்னைக்கு ஒருவேளை வராமல் இருந்தால் படித்துக்க படிக்காமல் இருந்திருப்போம். அவ்வளோதான். நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அருமை. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது. நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்றைய நிகழ்ச்சியில் வினாடி வினா போல் அமைந்தது. வினாடி வினா நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. 5 மணிக்கு வந்த வினாடி வினா நிகழ்ச்சி. அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள். ஞாபகம் வருதி நிகழ்ச்சி கேட்டோம். கவிதைகளுடன் பாடல்கள் வழங்கிய நமது சகோதரிக்கு பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நேயர்கள் நேயர்களே, உங்களோட விமர்சன கடிதங்களும் இன்னும் சில கடிதங்களும் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது இசை தூரல்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கை ராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: மூன்று மணி 40 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். நேர்களே, அடுத்ததா உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சிட்டு உங்களோட மின்னஞ்சல் செய்திகளுக்கு போகலாம். அதிக அளவுல கடல்ல இருக்கக்கூடிய மீனினம் பத்தி தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரிஸ்டில் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்கடல் மீன்கள் பெருங்கடல்கள்ல அதிக எண்ணிக்கையில வாழக்கூடிய மீன்களாக சொல்றாங்க. மனித கண்களுக்கு புலப்படாத கடலோட இருண்ட ஆழ்

ஆழமான பகுதியில் வாழும் இம்மீன்கள் பல கோடான கோடி எண்ணிக்கையில் இருக்கிறதா ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. மிகச்சிறிதாகவும் ஒளிரும் தன்மையுடையதாகவும் இருக்குமா இந்த வகையான மீன்கள், அதாவது பிரிஸ்டில் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்கடல் மீன்கள் தான் இருக்கலே அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: திருச்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மூன்று மணி 48 நிமிஷத்துக்கு நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல். இசை தூரல்ல வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி இன்று அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் பாடல் அழகிய மிதிலை நகரினிலே என்ற பாடல் ஸ்ரீனிவாஸ் சுசிலா குரல்களில் ஒலித்தது. ரொமான்டிக்கான பாடல், கேட்டவுடன் மிக அருமையாக இருந்தது. அடுத்த பாடல் தெய்வம் படத்திலிருந்து மதுரை சோமுக்குரலில் மருதமலை மாமணியே முருகையா பாடல் ஒலித்ததை கேட்டவுடன் அப்படியே பக்தி பரவசமாகிவிட்டேன். மதிய வேளையில் நல்ல வேளை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிட்டேன். மனம் என்னும் மேடை மேலே என்ற வல்லவனுக்கு வல்லவன் பாடலை கேட்டவுடன் நிகழ்ச்சி ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற துள்ளல் இசை பாடலுடன் நிறைவுற்றது. மொத்தத்தில் நிகழ்ச்சி மிக்சட் ஃப்ரூட் போல இனித்தது. அப்பாஸ்கான் அழகாக தொகுத்து வழங்கினார். பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க திருச்சி கல்லகத்திலிருந்து, கல்லகம்லேருந்து RR தீர்க்கர் மூர்த்தி அப்படிங்கிறவர். 7 ஞாயிற்றுக்கிழமை வண்ணக்கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டி நிகழ்ச்சி கேட்டேன். நேர்கள் கொஞ்சம் குழம்பித்தான் போனார்கள். ஏனெனில் எல்லோராலும் சட்டென்று தயாராவதில் தாமதமாகி போகின்றது. இறுதி நேயரை போல டக்கென சிந்தை திருப்பம் செய்வதில் மற்ற நேயர்கள் சற்றே நேரம் எடுத்துக்கொண்டார்கள். இனி வரும் காலங்களில் 9 கட்டங்கள் கொண்ட குறுக்கெழுத்து போட்டியினை புதன்கிழமைக்குள் கூறி ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிசுகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி

உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

இசைத்துறை நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி, 10ஆம் தேதி அன்று புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு வந்த இசைத்துறை நிகழ்ச்சியில் தகவல்கள்

சிறப்பாக இருந்தது. நேயர்களின் வண்ணமடல்கள் இனிமையாக வாசித்த தரணிக்கு பாராட்டுக்கள். 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் கானமுமாக வந்த பாடல்கள் இனிய கனிகளை சுவைத்தது போல் அருமையாக இருந்தது. 10 மணிக்கு ஞாபகம் மருதே நிகழ்ச்சியில் நேரலை பாடல்கள் சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் வியாழக்கிழமை காலை மலர் நிகழ்ச்சியில் 7:30க்கு வந்த ஆலய உலா நிகழ்ச்சியில் திருச்சி கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேரலை வர்ணனை சிறப்பாக இருந்தது. வர்ணனையாளர்கள் சாந்தி, கமலா, நிகழ்ச்சியை அமைத்த இயக்குனர் ஆர்வி ஐயா மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளோட இனிய பாடல்களும் இனிதே மக்கள் நம்ம நேயர்களோட மனசை கவர்ந்திருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சி FM ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் கல்வி நிகழ்ச்சி.

0: இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியாவின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் முக்கிய அமைப்பாக நிதி ஆயோக் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 11வது கூட்டத்தில் இன்று பங்கேற்ற அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காலியான மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இப்பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர் நலன் கருதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பனந்தால் செல்லும் நகர பேருந்துகளின் சேவைகளை கூடுதலாக இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபனிடம் இன்று கோரிக்கை மனு அளித்தார். சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எருமாப்பாளையம் திடக்கழிவு குப்பை கிடங்கு சீரமைப்பு பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி பகுதியில் 124 மில்லிமீட்டர் மழை பதிவானதை அடுத்து நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், தேனி, நெல்லை, நீலகிரி, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக டக்வொர்த் லூயிஸ் முறையில் 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் ஏ அணி 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் மீண்டும் தடைபட்டது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:52 50 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி இரு அலைவரிசைகளிலும் உற்சாகமான இசை ஊர்வலம் இது ஆரவாரம். இதமான சுகமான மாலை நேர தொடக்கத்தின் மகிழ்ச்சியில் பகல் நேர களைப்பிலிருந்து விடுபட்ட திளைப்பில் தேநீர் தந்த தித்திப்பில் இணைந்திருக்கிறோம். இதில் ஒரு மெல்லிய புன்னகை ஒன்றும் இந்நேரம் அரும்பியிருக்கும். சிறு புன்னகை கூட பிறர் ஒருவரின் இதயத்தை தொட்டு அங்கும் மகிழ்ச்சி தொற்றியிருக்கும். மகிழ்வுடன் இருந்து பிறரையும் மகிழ்வித்தலில் தொடங்குகிறது ஆரவாரம். இதோ நல்ல நல்ல செய்திகள், செவியினிக்க பாடல்கள் என நம் பண்பலையிலிருந்து ஆரவாரம்.

நேரமாறுமணி 9:53 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியின் முதலில் குடிநீர் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தந்திருக்கக்கூடிய தகவல் இது. அரியலூர் மாவட்ட பொதுமக்கள் குடிநீர் தொடர்பான புகார்களை புனலி செயலி மூலம் தெரிவிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மற்றும் குடிநீர் வழங்குவதில் தாமதம், நீரின் தடம் தொடர்பான புகார் ஏதாவது இருந்தால் தமிழ்நாடு அரசின் புனல் செயலி அதாவது ஒருங்கிணைந்த குடிநீர் தீர்வு மையம் அதன் வாயிலாகவோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண் 1916 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1916 பொதுமக்கள் தங்கள் புகார்களை 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறாா்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: நம்ம என்ன சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அந்த சாப்பாடை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுல இருந்து அந்த நம்ம உடம்பு யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளக்கூடிய அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் பேர் தான் மெட்டபாலிசம் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒரு நாளும் சரியா செய்யாம நம்ம உடம்புல ஒரு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனா மாறுது. இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்னால தான் நம்மளுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், பிசிஓடி, பிசிஓஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மைக்ரேனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா நோய்களுக்கும் ரூட் காஸ் எதாக இருக்குது அப்படின்னம்னா இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். நம்மளுடைய ஒரு ஒரு செல்களும் அதோடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் இருக்கிறது தான் இந்த மெட்டபாலிசம்காரன் ஒரு பெரும் பிரச்சனையாகவும் இருந்துகிட்ருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தனோ எல்லாருமே வந்து நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். குடல் ஆரோக்கியத்துக்கு இது நல்லதா இல்லையான்னு பார்த்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தமிழர்கள் பின்பற்றின

0: ஒரு பழைய ட்ரெடிஷனாக ஃபுட்டுக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். சிறுதானியங்களாக இருக்கட்டும், பழைய சாதம் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், தயிர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ப்ரோபயாட்டிக்ஸுங்கிறத எடுத்துக்கிறோம், ஃபைபர், நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிறதாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் தவறான உணவு முறைகள் எடுத்துகிட்டு இருக்கிறது மூலயமா அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருந்திருக்கும். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டும் கிடையாது, நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், 10-12 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறதாக இருக்கிறதும், சரியாக நைட்டில் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு இருந்துட்டு ரொம்ப லேட் நைட் தூங்கி ரொம்ப காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் நேரமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னைக்கு வரிசையாக நேம் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு 1 by 1 வந்துடும். ஸோ உங்களுடைய வேலைகள் 4 விஷயத்தை வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு மருந்து எழுதி கொடுத்தா என்னெல்லாம் நம்மளுக்கு எழுதி கொடுப்பாங்களோ அது மாதிரி இந்த 4 விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட நோய்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம். ஒரு சரிவிகித உணவு பழக்க வழக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே இத்தனை வருஷமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆன அந்த மெட்டபாலிசம் வந்து ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். 2வது விஷயம் நம்மளுடைய தூக்கம். நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் அந்த ஒரு கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் நமக்கு கிடைக்கணும். அதுதான் நம்மளுக்கு த நெக்ஸ்ட் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளோட பாடி வந்து ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கான ஒரு ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது, இது எல்லாமே அந்த ஸ்லீப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். 3வது விஷயம் காலைல எந்திரிச்சோடனே பண்ணக்கூடிய 1 மணி நேர உடல் பயிற்சிகள். இப்போ வந்து மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், அந்த மாதிரி நிறைய ரொட்டீன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரொட்டீனில் உங்களுடைய 1 மணி நேரம் வந்து 20 minutes ஆஃப் வாக்கிங், 20 minutes ஆஃப் மெடிடேஷன், அந்த மாதிரி பிரித்து உங்களுடைய ஒரு நாளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம், நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்மளோட இன்சுலின், கார்டிசோ உள்ளே இருந்து வேலை செய்யக்கூடிய எல்லா மிஷின் பார்ட்ஸுமே ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். அந்த ரெக்கவரி ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வாழ்நாள் நோய் நினச்சிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளோட வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலயமா நம்மளால் சரி பண்ணிக்கவும் முடியும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, கண்ணு வழியாக பார்க்குறோம், காது வழியாக கேட்குறோம், ஃபோனில் 24 மணி நேரம் நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், 5 நிமிஷம் கேப் தானேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்க்குறோம், டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறோம், அந்த ஃபோன் பார்க்குறது, இந்த ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் நம்ம பண்ணுறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எதுவுமே இல்லை, ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுருங்க, இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி உரமாக ஒதுக்கி வச்சுட்டு 1 நாள் 1 மணி நேரம் வந்து நோ ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு வாங்க. வீக்லி வந்து 1 day ஃபுல்லாக டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 4 விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் கேட்கக்கூடிய விஷயங்களையும், தேவையில்லாமல் நம்ம ஃபோன் பார்த்து நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை பற்றின நெகட்டிவ் எண்ணங்கள், ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நிறைய நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது மூலியமாகவே நம்ம ஹெல்த் வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நம்ம கொண்டு போக முடியும். இது வீட்டிலேருந்து ஒருத்தர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இந்த என்டையர் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அதை மாதிரி எல்லோரும் சேர்ந்து நீங்கள் யோகா பயிற்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ யோகா வந்து மெட்டபாலிக், ஹார்மோனல், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

நேரமாறுவினை 21:30. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கு வழங்கும் பொருட்டும் மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்யவும் உணவுப் பொருள் வழங்கல் தொடர்பான பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாதந்தோறும் நடத்த உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வருகிற 13 சனிக்கிழமை காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை நியாய விலை அங்காடிகளில் பொது விநியோக திட்ட குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தனி வட்டாட்சியர்கள் வட்ட வழங்கல் அலுவலர்களால் நடத்தப்பட இருக்கிறது. எனவே பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான கோரிக்கைகளான குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் மற்றும் இதர கோரிக்கைகளை அந்தந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தெரிவித்து பயனடையுமாறு நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ

0: படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம் நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப

0: வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதிராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்கள்.

திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களின் தலைமையில் வருகிற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளது. மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற போகுது. இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி பண்பலை முதல் அலைவரிசை 936 kHz. பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கு வழங்கும் பொருட்டு மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்யவும் உணவுப் பொருள் வழங்கல் தொடர்பான பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் வருகிற சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை நடைபெற இருக்கு. எனவே பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான கோரிக்கைகளான குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் மற்றும் இதர கோரிக்கைகளுக்கு இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பயனடையலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

வானிலை பற்றிய முன்னறிவிப்பை தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. இனி கேட்கலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தி மடல் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
2: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜ்ல வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைவ் பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதுல வந்து சில்ட்ரன் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு கிரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியணும்ன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து முடித்து போற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்க தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல பெஸ்டா வளர்த்த ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ட்ரீய வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோட சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.

0: இருக்கிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு மேற்கு தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ரூபாய் 97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை அரக்கோணம் ஜோலார்பேட்டை ரேணிகுண்டா சென்னை பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய்

0: ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,005 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IITயில் உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.

0: இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்.
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம், கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.

0: முன்னெல்லாம் கிராமப்புறங்கள்ல தான் கோழி வளர்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்ப நகர்ப்புறங்கள்லயும் கோழி வளர்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. குறுகிய காலத்துல நிறைந்த வருமானம் தரக்கூடியது கோழி வளர்ப்பு மட்டும்தான் அப்படின்னு. பொதுவா கோழி முட்டைகளை அடக்காத்து குஞ்சு பொறிக்கும். ஆனா இப்ப குஞ்சு பொறிப்பான் மூலம் ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான முட்டைகளை வச்சு அதிக குஞ்சுகளை பெறலாம். தேவையான வெப்பநிலையையும் ஈரப்பதத்தையும் செயற்கையா உருவாக்கி முட்டைகள்ல இருந்து குஞ்சுகளை பொறிக்க செய்யற கருவியத்தான் குஞ்சு பொறிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குஞ்சு பொறிப்பான் பயன்பாட்டுல கடந்த 20 வருடங்களுக்கு மேலா அனுபவம் நிறைந்தவர் தான் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவங்க. இவர் இந்த குஞ்சு பொறிப்பான தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம், இதனால என்ன நன்மைகளை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி நாம கேட்டதும் அவர் சொன்னதும் இதோ.
1: ஐயா, இப்ப குஞ்சு பொறிப்பான் நம்ம வீட்லயே இருக்கு, எது முட்டை எடுதோ அதான் தாய்க்குள்ளேயே குஞ்சு பொறிச்சிரும். ஏங்க அந்த குஞ்சு பொறிப்பான் இன்னைக்கு காலகட்டத்துல தேவைப்படுது?
2: இப்ப காலகட்டத்துக்கு எதனால அந்த குஞ்சு பொறிப்பான் தேவைப்படுதுன்னா, இப்ப கோழி ஆகப்பட்டது அது முட்டையிட்டு அடைகாட்டு குஞ்சு பொறிச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படியும் 3-ல் இருந்து 4 மாசம் அளவுக்கு ஆகும். இப்ப மிஷின்ல நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1 மாசத்துலயே திருப்பி அடுத்த ப்ராசஸ்க்கு கோழி வந்துடும். அந்த முட்டையை வந்து நம்ம பொறிப்பானில் வச்சிட்டோம்னா அந்த கோழி வந்து இன்னும் ஒரு மாசத்துல திருப்பி முட்டைக்கு வந்துடும். முட்டைக்கு வரும்போது நமக்கு வருஷத்துக்கு வந்து 7 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
1: சரிங்க, ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலுமே கோழிய வந்து அந்த இயற்கை முறையிலிருந்து நவர்த்தி கொண்டு வந்தாலுமே அது திருப்பி திருப்பி போய் அடகாக்குற மாதிரி தான் போய் உட்காந்துக்கும்.

0: ஒரு நாலஞ்சு திருப்புக்கு மேலே அதை அடை தெளிஞ்சிருச்சுன்னா திருப்பி அந்த கோழி அடைக்கே உட்காராது. அது வந்து முட்டையிட்டு திருப்பி ஒரு வாரம் உட்காரும், அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரம் 10 நாள் உட்காரும் மேக்ஸிமம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அடை தெளிஞ்சு போய் அது திருப்பி முட்டைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி நமக்கு வர காலகட்டத்தில் 7 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வருஷத்துக்கு.
1: அப்போ முட்டை உற்பத்தி
0: முட்டை உற்பத்தி அதிகரிக்கும், நம்ம குஞ்சு வந்து அந்த கோழியிலேருந்தே நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறாப்புல இருக்கும்.
1: சரிங்க ஐயா, குஞ்சு பொரிப்பான்ங்கிறது எப்படி வந்து அது கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு தாய் கோழி கொடுக்கக்கூடிய அந்த வெப்பம், அந்த ஒரு கூடக்குள்ள உட்காந்துருக்கும், காற்று ஓரளவு தான் இருக்கும், அந்த மாதிரி எப்படி அந்த குஞ்சு பொரிப்பானை உருவாக்குறீங்க?
0: அதுக்கு தகுந்த அந்த ஹீட்டை நம்ம கொடுக்கறதும் அந்த ஹியூமிடிட்டி ஈரப்பதம், ஈரப்பதம் அதுக்கு தகுந்த இதை நம்ம கொடுத்தோம்னா அந்த சேம் அந்த கோழிக்கு என்ன இருக்குங்கிறதோ அதை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஹேச்சபிலிட்டிஸ் வர்றதுக்கு 95% சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
1: இந்த குஞ்சு பொரிப்பான் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்?
0: எங்கள்கிட்ட வந்து பிளைவுட்டு, தெர்மோகோல் சீட்டு, ஐலம் சீட்டு, மைக்கா, எலிமெண்ட்டு, ஃபேனு, டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், டெம்பரேச்சர் நம்ம டிஸ்பிளே பார்க்கறது டிஸ்பிளே, இது ஹியூமிடிட்டிக்கு வாட்ரு, இதெல்லாமே தேவைப்படுது. டைமர், அந்த டேனிங்கு, அது 1 ஹவருக்கு ஒருக்க டேன் பண்ணுறாப்புல நம்ம மிஷின் செட்டிங் பண்ணியிருக்கோம். அது 1 ஹவருக்கு ஒருக்க முட்டையை திருப்போம். கோழி எப்படி திருப்பி விடுதோ அது போல் நமக்கு அந்த முட்டையை வந்து அது நம்ம மிஷின் திருப்பி விடும். அப்படி இருந்தால் தான் அது ஹேச்சபிலிட்டிஸ் கிடைக்கும் 95%.
1: சரிங்க, இப்போ கோழி வந்து ஒரு முட்டை அடகாத்து ஒரு குஞ்சு வெளியில் வர்றதுக்கு 21 நாள் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சரியா? உங்களுடைய ஹேச்சர் மூலமாக, அதாவது குஞ்சு பொரிப்பான் மூலமாக வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு எத்தனை நாள் ஆகும்?
0: 21 நாள் தான், அதே சேம் 21 நாள் தான். வெயில் காலங்கும் போது ஒரு 18 லேருந்து ஒரு 19 நாளில வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஹீட்டிங். அப்படி வர்றது வந்து பர்சன்டேஜ் குறையும். 21 நாளைக்கு மேலே போச்சுனாலும் பர்சன்டேஜ் குறையும். அந்த 21 டேஸில் ரிசல்ட் எடுக்கிறதுனா 95% ரிசல்ட் வரும்.
1: சரிங்க, இப்போ நம்ம தாய் கோழி மூலமாக வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கும் இந்த குஞ்சு பொரிப்பான் மூலமாக வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கும் ஒரே தரத்தில் இருக்குமா இல்லை எதுவும் வேறுபடுமா?
0: இல்லை ஒரே தரத்தில் தான் இருக்கும், எல்லாம் ஒரே தரத்தில் தான் இருக்கும். எப்படின்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீட்டை மட்டும்தான் கொடுக்குது, மற்றபடி தாய்கிட்டேருந்து வர ஹெல்த்து தான் அந்த எக்கில் உள்ளது, அந்த முட்டையில் உள்ளது வந்து தாய்கிட்ட உள்ள அந்த சத்துக்கள் தான். நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் ஹீட் மட்டும்தான் கொடுக்கும், அதுலேருந்து வேற எந்த ஒரு இதோ உள்ள செலுத்தாது.
1: சரிங்க ஐயா, இப்போ ஒரு குஞ்சு பொரிப்பான் நான் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்?
0: சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15 லேருந்து ஒரு 20 ரூபாய்க்கு உள்ளே வரும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிறது லேபர் காஸ்ட்டு தான் கிடைக்கிது. அதுக்கு மேலேயே என்னால் அதிகமாக போட முடியல, காரணம் ஃபார்மர்ஸால் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால என்னோட லேபர் காஸ்ட்டுக்கு போட்டு நான் அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, இப்போ ஒரு குஞ்சு பொரிப்பான் நான் வாங்குறேன் ஒரு அப்படின்னா அதில் மொத்தம் எத்தனை முட்டைகளை பொறிக்க வைக்கலாம்?
0: ஃபார்மருக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் எக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது 60 முட்டையிலேருந்து ஸ்டார்டிங், 60, 120, 240 to 350, 360 to 500, 360 to 500 இப்படிங்கிறத சொல்கிறது வந்து செட்ரு ஹேச்சர் அதை பிரிக்கிறாது. 360 முட்டை திரும்பும், மீதி இது ஹேச்சரில் வைக்கிறாப்புல இருக்கும். 140 கீழே ஹேச்சிங் ஆகி கொஞ்சம் பொறிச்சு இருக்கும், அதை கால்குலேஷன் பண்ணி தான் சேர்ந்து சொல்கிறது. தேவைப்படுறதுக்கு தகுந்தாப்புல பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: சரிங்க, பெரும்பாலும் செயற்கை குஞ்சு பொரிப்பான் யாருக்கு இது அதிகமாக தேவைப்படுது?
0: இப்போ கோழி வளர்க்குற அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கும் அதை வச்சு நம்ம பயனடையலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இது தேவைப்படுது. முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போ அது என்ன காரணம்னு தெரியல அப்படியே இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது.
1: இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த செயற்கை குஞ்சு பொரிப்பான் வாங்குறவங்க யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க?
0: இல்லை, ஃபார்மர் தான், விவசாயிங்க தான் அதிகமாக இருக்காங்க, அதை வச்சு வளர்ச்சி பெறணும்னு நினைக்கிறவங்க நம்மள்கிட்ட வாங்குறாங்க.
1: சரிங்க, இப்போ நான் ஒரு முட்டையை வைக்கிறேன், இல்லைன்னா ஒரு 40-50 முட்டையை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வெப்பநிலையில் அதை வச்சுருக்கணுங்க?
0: 100 டிகிரி ஃபாரன்ஹீட்,
1: 100 டிகிரி ஃபாரன்ஹீட்.
0: ஹியூமிடிட்டி வந்து 60 to 70 இருந்தாவே போதுமான அளவு.
1: அது வந்து இப்போ 100 டிகிரி ஃபாரன்ஹீட் உங்களோட மெஷினே கொடுத்துரும். அதே போல அந்த ஈரப்பதம் மெயின்டைன் பண்றது நான் வந்து இந்த சுற்றுச்சூழலை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணுமா இல்லை அதுக்குன்னு எதுவும் தனி சட்டம்
0: இல்லை? அது ஒரு ட்ரேல நம்ம வாட்ரு கொடுக்கணும், அது மிஷினுக்கு தகுந்தாப்புல அந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் நான் மாற்றி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டவலில் ட்ராப்ஸ் அது பெரிய அளவில் அந்த அளவுக்கு தேவைப்படாது, அது நம்ம மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே நான் அதுக்கு தகுந்தாப்புல அதை கால்குலேஷன் பண்ணி சின்ன மிஷினுக்குலாம் வாட்டர் ட்ரே வச்சா போய் போதும், அந்த 60 to 70 வந்து அதை மெயின்டைன் ஆகிக்கும். இப்போ பெரிய மிஷினை பொறுத்த வரைக்கும் டவலில் நம்ம டிராப்ஸ் வர்றாப்புல இருக்கும், அதுக்கு பெரிய மிஷின்னா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் கொடுத்து அது மூலயமா நம்ம அந்த ஹியூமிடிட்டி வர வைக்கிறாப்புல இருக்கும்.
1: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கோழி முட்டை பொறிக்கிறதுக்கு 100 ஃபாரன்ஹீட்டு,
0: நூறு ஃபாரன்ஹீட்டு
1: நம்மளுடைய உடல் வெப்பநிலையை விட ஒரு 2 டிகிரி கூட இருக்குது.

0: நம்ம நார்மல் டெம்பரேச்சரை விட. அப்படிங்கும்போது இதை வேறு ஏதாவது ஒரு இறுக்கமான சூழ்நிலை, இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி தெர்மோகோலோ, இல்லைனா அதை சுற்றி வச்சாவே அதை ஓரளவு நம்ம மெயின்டைன் பண்ணி பொறிக்க வைக்க முடியுமாங்க?
1: இல்லை அந் பொறிக்க வைக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து இது வந்து வெள்ளாவி வைக்கிறது மூலியமாக தான் சைனாவிலலாம் பொறிக்க வச்சாங்க. 100,000 எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாவி வைக்கிறதாப்புல செட் பண்ணி அது மூலியமாக தான் அவங்க வெதுவெதுப்பு கொடுத்து இது பண்ணாங்க. சாத்தியப்படும், ஆனால் அதுக்கு தகுந்த ரிசல்ட் வராது.
0: எல்லா
1: நம்ம
0: முட்டையும் பொறிக்க
1: பொறிக்க
0: வைக்கிறது
1: வைக்க
0: சிரமமா இருக்கும்.
1: சிரமமாக இருக்கும், நம்ம தேவைப்படுற ரிசல்ட்டு கொடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறிச்சு, அதனால் அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விற்கிது. அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஹீட்டை கரெக்டாக கண்டினியூ பண்ணுறாப்புல நமக்கு இருந்துச்சுனாவே ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும்.
0: சரிங்க, நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க அந்த முட்டை வந்து மேலே வந்து ஒரு 360 முட்டைனா மிச்சம் 140 முட்டை ஹேச்சரியில் இருக்குன்றீங்க, அது என்ன எனக்கு புரியலை?
1: வாரம் 120 120 தான் ஏற்றுறது. வாரம் 120 120 தான் ஏற்றிட்டோம்னா அடுத்தது 3வது வாரம் அந்த மேலே இருக்க முட்டை கீழே இறக்கிடலாம். அப்போ அது வந்து குஞ்சு பொறிக்கும். அப்படியே வாரம் வாரம் நம்ம கையில் கிடைக்கிற முட்டையை ஏற்றிக்கிறாப்புல. அவங்க கோழி வளர்ப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிஷின் செஞ்சு தரோம். அவங்களுக்கு எக்கு எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து, முட்டை எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மிஷின் செஞ்சு கொடுக்குறோம்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரும்பாலும் உங்களுடைய செயற்கை குஞ்சு பொரிப்பான் வந்து பெரும் பண்ணைகள், இந்த பிராய்லர்லாம் வந்து 1000 கோழி வளர்க்குறாங்க, 10,000 கோழி வளர்க்குறாங்க, அப்போ அந்த 10,000 குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன்.
1: இல்லை, சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ சண்டை கோழி வளர்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கள சின்ன மிஷின் வாங்கிக்கிறாங்க. சண்டை கோழி வளர்க்குறவங்க அவங்க வீட்டில் ஒரு 10 கோழி தான் வச்சுருப்பாங்க, அவங்களாம் வாங்கிக்கிறாங்க. அதோட ரிசல்ட் எடுக்கணுங்கிறவங்க அதை வாங்கிக்கிறாங்க.
0: சரிங்க ஐயா, இப்போ உங்களோட செயற்கை குஞ்சு பொறிப்பான் மூலமாக பொறிச்ச ஒருபாடு இந்த கோழி வளர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை சொல்லுங்க.
1: அது குஞ்சு பொறித்த உடனே 1 நாள் அந்த மிஷினுக்குள்ளே தான் இருக்கணும். 1 நாளைக்கு அப்புறமேட்டு எடுத்து அதுக்கு சக்கரை தண்ணி கொடுக்கணும். 1 நாள் ஃபுல்லாக சக்கரை தண்ணி தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் 3வது நாள் தான் அதுக்கு தீவனம் கொடுக்குறாப்புல இருக்கும். குஞ்சு பொறிச்சதுலேருந்து 1 நாள் வரைக்கும் மிஷினுக்குள்ளே தான் இருக்கணும்.
0: சரிங்க,
1: இப்போ 10 முட்டை வைக்கிறோம், இல்லை ஒரு 100 முட்டை வைக்கிறோம்னா அது ஃபைனலுக்கு முடியும். அது பொறிக்க அது 21 நாள் ஸ்டார்ட் ஆகி அது ஃபைனலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு 1 நாள் உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து தான் நம்ம சக்கரை தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் தீவனம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மஞ்சக்கரு வந்து அப்சர் ஆகி உங்களுக்கு வந்து லைன் கிளியர் ஆகும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே தீனியோ தண்ணியோ வச்சுட்டா அந்த மோஷன் அடைக்கிறது வந்துடும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும் வரிசைக்காக. இது தகுந்தாப்புல நம்ம மிஷின் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டு கொடுக்க முடியும்.
0: அப்போ அந்த கோழி குஞ்சு வந்து 1 நாள் வந்து ஹேச்சரில் இருக்கணும், அப்புறம் 1 நாள் வெளியில் வந்து ஒருப்பாடு தண்ணி கொடுக்கணும். அந்த முதல்ல 1 நாள் எந்த தீனியும் இல்லாமல் இருக்குமாங்கய்யா?
1: 21 நாளுமே நம்ம அங்கே தீனி போடலாம். அந்த மஞ்சக்கருவில் அதுக்குரிய உள்ள மஞ்சக்கருவில் தான் அது அந்த ஸ்ட்ரென்த் எடுத்துக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு தான் உள்ள அப்சர்வ் ஆகும், அப்படியே பேக்கிங் ஆகும். அந்த மஞ்சக்கரு ஃபுல்லாக கரையிறதுக்கு 1 டே இழுக்கும். இப்படி நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா அந்த ரூட்டு கிளியர் ஆகாது. கிளியர் ஆகாமல் என்ன பண்ணால் பின்னாடி உள்ள இடம் வீக்கமாயிடும், நீர் கோத்தாப்புல வீக்கமாகி அது இறக்க சான்சஸ் இருக்கு.
0: சரிங்க, அந்த சக்கரை தண்ணி கொடுக்கறதுலையும் இவ்வளோதான் சக்கரை போடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்?
1: லைட்டாக நம்ம ஓரளவுக்கு தித்திப்பாக இருக்கு தெரியும். டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டு அந்த தித்திப்பாக இருக்க அளவு கொடுத்தாவே அந்த ஸ்ட்ரென்த் அதுங்களுக்கு
0: கொடுத்தா அதுவே குடிச்சுக்கும்.
1: குடிச்சுக்கும், அதுவே குடிச்சுக்கும்.
0: சரிங்க, 1 நாளைக்கு அப்புறமெல்லாம் இந்த சக்கரை தண்ணி கொடுத்த ஒருபடி வேற என்ன தீவனங்கள் வைக்கலாம்? அதுல எதுவும் இப்படிதான் இருக்கா, இல்லை நம்ம குருந்தையே போடலாமா?
1: குஞ்சு கோழி தீனி கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அது கொடுத்தா அது ஸ்ட்ரென்த் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மற்றபடி குருணையெல்லாம் போடலாம், அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. குருணை போடலாம், நம்ம கம்பு உடச்சி கூட போடலாம், எல்லாம் போடலாம், ஆனால் அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அதுக்காக தான் அந்த குஞ்சு கோழி தீனி கொடுக்கறது.
0: இப்போ இந்த ஹேச்சருக்கு செயற்கை குஞ்சு பொறுப்பானுக்கு 24 மணி நேரமும் நம்ம கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாங்கயா? அதுக்கு எப்படி பவர் சப்ளை, அதை எப்படிலாம்?
1: கரண்ட் போச்சுன்னா கூட ஒன்றும் மந்த்லி 1 நாள் சடன் தாங்குது. அது ப்ராக்டிக்கலாக வந்தீங்கன்னா சடன் தாங்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதில்லை. அந்த டைமுக்கு நம்ம மிஷினை திறக்காமல் இருக்கணும், அடிக்கடி திறக்கிறது இருக்கக்கூடாது. வெயில் காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு போகிற பிரச்சனை இருக்கும், ஆனால் மிஷினுக்கு கரண்ட் அப்போதைக்கு தேவைப்படாது. சாத்தி இருக்கிறதுனால ஹீட்டே அதிகமாக இருக்கும், அதனால் அந்த கரண்ட்டு போகிற பிரச்சனையை பேலன்ஸ் பண்ணிக்கும். மழை காலத்தில் நம்ம கரண்ட்டு போகாது. அப்படி ஏதாவது எதாச்சியாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது 1 நாள் தாங்கிக்கும். 1 நாள் தாண்டி குஞ்சு பொறிக்கும் அவ்வளோதான். மற்றபடி 2 3 நாள் ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை மற்ற ப்ராப்ளத்தினால கரண்ட்டு போச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போதைக்கு நம்ம ஏதாவது ரெமெடி எடுத்துக்கணும்.

இந்த குஞ்சு பொரிப்பான் இயந்திரத்தை பயன்படுத்துறதுனால வெப்பநிலை கட்டுப்பாடு, ஈரப்பதம், முட்டையை திருப்பி வைக்கிறது, பொரிக்கும் காலம், இது எல்லாமே ஒரே சீரா நடைபெறுதுங்க. ஏன்னா முட்டைகள் பொரிக்க தேவையான சீரான வெப்பநிலை இந்த கருவியிலேயே பராமரிக்கப்படுது. முட்டையினுடைய கரு நல்லா வளர தேவையான ஈரப்பதமும் இந்த கருவிக்குள்ள இருக்குது. அதே போல இந்த முட்டைகள் ஒன்னோட ஒன்னு ஒட்டி கொள்ளாம சீரான இடைவெளியில முட்டைகளை திருப்பி வைக்கவும் உதவுது. இயற்கையா எப்படி 21 நாட்கள்ல குஞ்சு பொரிக்குமோ அதே போல இந்த குஞ்சு பொரிப்பான் மூலமும் 21 நாள்ல அதிகமான குஞ்சுகளையே பெறலாம் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராரு திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவங்க.

இந்த குஞ்சு பொறிப்பான் இயந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் சோதனைக்காக இவர் உட்படுத்தினாரு, இவருடைய ஆர்வத்துக்கு என்ன காரணம், அதே போல இந்த குஞ்சு பொறிப்பான நாம எப்படி பாதுகாப்பான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு இன்னும் பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.

0: இந்த மாதிரி செயற்கை குஞ்சு பொரிப்பான் மூலமாக குஞ்சு பொறிக்க வைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வேறு ஏதாவது ஆலோசனை இருக்கா?
1: தினந்தோறும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். காலையில் சாயந்தரம் எல்லாரும் சொல்கிறாப்புல போய் விட்டு வச்ச உடனே நம்ம கண்டுக்க வேண்டிய தேவையில்லை, அதுக்கப்புறம் அதுவாக குஞ்சு பொறிச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் சிலவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது, முட்டை வச்சோடனே எவ்வளோ நேரத்தில் குஞ்சு பொறிக்குன்னு கேட்குறாங்க. அப்படி அந்த 21 நாளுங்கிறது இன்னும் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அப்படியும் சிலவங்க கேட்குறாங்க 21 நாள் அதுக்கு கோழியிலே வச்சுட்டு போயிடலாமேங்கிறாங்க. கோழியில் வச்சுட்டு போயிடலான்னா நமக்கு வருஷத்துக்கு 7 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. நம்ம 7 தடவை உற்பத்தி நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மிஷினில் நம்ம வைக்கிறது.
0: இயல்பாக கோழி 1 வருஷத்துக்கு அதுவே குஞ்சு பொறிச்சா எல்லாம் பண்ணிச்சுன்னா வருஷத்துக்கு எத்தனை தடவை வைக்கும்?
1: 3 தடவை 4 தடவை எதிர்பார்க்கலாம்.
0: அவ்வளோதான் வைக்கும்.
1: அவ்வளோதான்.
0: இப்போ வந்து கூடுதலாக ஏன்னா ஒரு 7-10 தடவை
1: 10 தடவை.
0: சரிங்க, இந்த மாதிரி வைக்கும்போது கோழி வந்து ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடாதா தொடர்ந்து?
1: அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து அடுத்தது வந்து நமக்கு 1 வாரம் 10 நாளையில் திருப்பி நமக்கு தீனி திங்க ஆரம்பிச்சிடும், அடுத்தது முட்டை போட ஆரம்பிச்சிடும். அடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பட்னியாக இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குஞ்சு பொறிச்சு அதுங்களோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்து திருப்பி வர்றதுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு 4 ஆகும். இப்போ வந்து 1 வீக்கு ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அடுத்தது தீனி சாப்பிட்டு திருப்பி அது ப்ராசஸ்க்கு வந்துடும். சேவல் இணைஞ்சி திருப்பி 15 நாளையில் முட்டைக்கு வந்துடும். மிஷினை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அதே போல் மிஷினை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். முட்டை வைக்கிறது மட்டும் இல்லை, குஞ்சு பொறிக்க மட்டும் இல்லை. ஒரு பேஜ் எடுத்ததுக்கப்புறமேட்டு முட்டை உள்ளே இருந்தாலும் சரி அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம அந்த சுத்தப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள துணியோ இல்லை ஒரு பேப்பரோ விரித்து அதில் முட்டையை வச்சு, ஏன்னா குஞ்சு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய எச்சம்லாம் விழும். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தா அடுத்தடுத்து நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
0: சரி ஐயா, இப்போ அந்த முட்டையை உங்களோட மெஷினே திருப்பி விடும் அப்படின்றீங்க, அது திருப்பி விடுறதுக்கு என்னங்க மெக்கானிசம் உள்ள வச்சிருக்கீங்க, என்ன உள்ளுக்குள்ள?
1: அது மோட்டர் வச்சிருக்கோம் சார், மோட்டர் வச்சு அந்த டேனிங் சிஸ்டம்லாம் அதை செட் பண்ணியிருக்கோம்.
0: முழுக்க 180 டிகிரி திருப்புமா இல்லை அது எப்படி? எவ்வளோ?
1: 45 டிகிரி.
0: 45 டிகிரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவை தான் திருப்போம்?
1: இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒர்க்கா செட் பண்ணியிருக்கோம்.
0: திருப்பிக்கிட்டே இருக்கும்.
1: திருப்பிக்கிட்டே இருக்கும்.
0: ஐயா, இப்போ இந்த குஞ்சு பொறிப்பான்ல இப்போ ஏதோ ஒரு ரிப்பேர் ஏற்பட்டுருச்சு இல்லை ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்களே பண்ண முடியுமாங்க இல்லை இது உங்கள்கிட்ட தான் வரணுமாங்க?
1: மேஜர் விஷயம்னா நான் தான் பார்த்தாகணும். ஸோ மைனர் விஷயம்னா அதெல்லாம் ஸ்பேர்ஸ் அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ வெளியூர் ஃபுல்லாக கொடுக்குறோம், ஸ்பேர்ஸ் வந்து நம்ம அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ மேஜர் விஷயம்னா நான் போய் பார்த்து கொடுக்குறாப்புல தான் இருக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு அவ்வளோ மேஜரை பார்க்க தெரியாது. சப்போஸ் அப்படி வச்சு பக்கத்தில் இருக்கவங்கள வச்சு பார்த்துக்கிறாங்கன்னாலும் நான் ஸ்பேர்ஸ் அனுப்பிச்சி கொடுத்துருவேன். எல்லா செட்டிங்லாம் இங்கேயே ரெடி பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துருவேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.
0: இந்த தொழில்நுட்பம் எங்கெங்க கற்றுக்கிட்டீங்க?
1: சின்ன வயசுலேருந்து இதோட ஆர்வம் தான். ஃபஸ்ட்டு ஜாடியில் பொறிச்சேன்.
0: ஜாடியில் பொறிச்சேன்.
1: ஆமாம், அந்த ஜாடினா அப்போ வந்து ஊறுகாய் ஜாடி இருக்கும் பாருங்க.
0: ஆமாம்,
1: அந்த ஊறுகாய் ஜாடியில் தான் ஃபஸ்ட்டு பீங்கான் ஜாடி, அதில் தான் பொறிச்சேன்.
0: அப்புறம்
1: முட்டையை வச்சு நம்ம 0 வாட்ஸ் பல்பு போட்டு அந்த ஹீட்டிங் தானே அது கொடுக்குதுன்னு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆர்வத்தில் சிந்திச்சு சரி அந்த ஹீட்டிங் கொடுக்குதுன்னு சொல்லி 10க்கு 1 குஞ்சு தான் பொறிச்சிச்சு.
0: சரி, இப்போ 9 குஞ்சு போடுறதுக்கு அம்மா திட்டலையா?
1: அது யாரும் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நானும்

0: நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இருக்க காலகட்டம்லாம் டெம்பரேச்சர் மீட்டரே கிடையாது.
1: சரிங்க.
0: அது மெர்குரி டெம்பரேச்சர் மீட்டர் தான், அந்த கட் ஆஃப் மீட்டரோ எதுவுமே கிடையாது. மேனுவலாக அதோட கோழி வளர்ப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வம், கோழியிலெல்லாம் பறவை இதை பொறுத்தி பயங்கரமாக ஆர்வம். அந்த ஆர்வத்தினால தான் இது எப்படி குஞ்சு பொறிக்குது, சும்மா தானே உட்காந்துருக்கு, அந்த ஹீட்டை நம்ம கொடுத்தா என்ன, அந்த கோழியை விரட்டி விட்டு திருப்பி இது பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கிரிராஜா அடையில் உட்காராது.
1: கிரிராஜா கோழி,
0: கிரிராஜா அப்போ வந்து கிரிராஜா கோழின்னு அந்த போந்தா கோழின்பாங்க, பெருசு நாட்டுக்கோழி உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா போந்தா கோழின்பாங்க, அது அடையில் உட்காராது. சரி, அதை நம்ம குஞ்சு பொறி கேட்கலாமே, அது வந்து முட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குமே தவிர அடையில் உட்காராது. அதனால் அடையில் அதை நம்ம எடுக்கலாமே சொல்லி ஃபஸ்ட்டு அந்த பல்பு போட்டு இந்த நாட்டுக்கோழி அடையில் உட்காந்துருந்ததோட ஹீட்டை நான் வந்து இல்லை என்னோடய கண்ணுக்கு இடையில வச்சு நான் அந்த ஹீட் லெவலை கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டேன். அப்போ அந்த ஹீட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறது, அது போல் வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா 10க்கு 1 குஞ்சு பொறிச்சேன். அப்போ தான் எனக்கு நம்பிக்கையாக வந்துச்சு
1: பொறிக்க வைக்க முடியும்,
0: பொறிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் டின்னு, அப்போ வந்து டின்னில் தான் பிஸ்கட் வரும், அந்த டின்னில் பல்பு போட்டு அதில் கொஞ்சம் முட்டை நம்ம கையை விட்டு திருப்புறத்துக்கெலாம் வசதியாக இருக்குங்கிறனால அதை வச்சு இது பண்ணேன். அதில் ஓரளவுக்கு ரிசல்ட் எடுக்க ஆரம்பித்தேன். சரி, அப்போ கொஞ்சம் பெரிய இதில் பண்ணலாமேனு சொல்லி பட்டாஸ் பொட்டி, அந்த மரப்பொட்டி, அதுக்காக வெயிட் பண்ணி பட்டாஸ் பொட்டி வாங்கி அதில் செய்ய ஆரம்பித்தேன். அப்போலாம் தெர்மாமீட்டர்லாம் இல்லவே இல்லை, இந்த ஹீட்டிங் லெவலில் தான் பார்த்து ஒரு 2-3 பல்பு போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு பல்பு போட்டு அந்த பட்டாஸ் பொட்டியில் அந்த அளவு ஹீட்டு வரல. ஏன்னா அப்போ மழை டைமாக போயிடுச்சு, ஹீட்டு வரலைங்கும் போது ஒரு 2-3 பல்பு ஹோல்டரை போட்டு 2-3 பல்பு போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஹீட்டு வரும்போது ஹீட்டோட லெவல் ஏறும்போது ஒரு பல்பு ஆஃப் பண்ணுறது எப்படிங்கிறத வச்சு தான் ஒன்று ஒன்று அப்படியே கண்டுபிடிச்சி இது பண்ணேன். அப்புறம் தமிழ்நாடு கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கோழி வளர்ப்புக்காக அதில் இது பண்ணேன். அவங்க என்னோட ஆர்வத்தை பார்த்து அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு இந்த ஆர்வத்தை தூண்டினாங்க, மிஷின் தேவைப்படுது ஃபார்மருக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலிமா நான் ஒரு 20 வருஷமாக பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன்.
1: இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதாவது முதல்ல பிஸ்கட் பொட்டி அடுத்து மரப்பொட்டி இப்படி வர்றீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வைக்கணும், இந்த மாதிரி திருப்புறதுக்கு ஒரு மிஷின் வைக்கணும், ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியெலாம் நடந்துருக்கணும். அவங்க ஆராய்ச்சி மையத்திலே வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்களா, இல்லை நீங்களையும் அதே
0: நான் பண்ணதை வந்து சார் பார்த்தாங்க. அப்போ நான் வந்து மேனுவலாக பண்ணிட்டு இருக்கதை வந்து பார்த்தாங்க சார், பார்த்துட்டு தான் அப்போ நான் பயிற்சி எடுக்க போகும்போது அவங்க டெம்பரேச்சர் சொன்னாங்க 99 டிகிரி இருக்கணும், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும், பொறிக்கிற டைம் இது அப்படின்னு. அந்த ஸ்டார்டிங் அந்த இதை வச்சுக்கிட்டு தான் நான் ரிசல்ட்டை கொஞ்சம் கூட எடுக்க ஆரம்பித்தேன். அதாவது நான் முட்டை ஏற்றுனதுலேருந்து அதிக ரிசல்ட் எடுக்கலை. அந்த பல்போட இதை ஒரு சில ட்ராபேக்லாம் இருக்குது, அப்போ டெம்பரேச்சர் மீட்டர்லாம் இல்லை. அப்புறம் அவங்க டெம்பரேச்சர் இதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ 95% வரைக்கும் ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னோட இன்னொரு கேள்வி வருதுங்க, அந்த முட்டை வைக்கிறப்பிலருந்து பொறிக்கிற வரைக்கும் அதே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும்னு எதுவும் இருக்கா?
0: இல்லை இல்லை, வைக்கிற அந்த முதல் நாள்லேருந்தே 18 வரைக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டு தான், அதுக்கப்புறம் 99 இருந்தாலே போதும். அந்த 99 இருந்தால் போதும், அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் மிஷின் பண்ணுறோம். அந்த கீழே இறக்கி வைக்கும்போது ஹேச்சரிஸ் இறக்கி வைக்கும்போது ஹியூமிடிட்டி கூட இருக்கும், டெம்பரேச்சர் அங்கே 1 கம்மியாக இருக்கும், அதனால் ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: அதான் நீங்கள் வந்து 3 லேயராக வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ எல்லா லேயருக்கும் அதாவது அந்த 3 லேயருக்குமே சமமான வெப்பம் போய் சேரும்,
0: வெப்பம் போய் சேரும்.
1: அந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்கு என்ன மெட்டீரியல் நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க?
0: எலிமெண்ட் வைக்கிறேன் சார். ஆமாம் ஆமாம், அயன் பாக்ஸ் எலிமெண்ட் ஆட்டும் நம்ம அதுக்கு தகுந்த வாட்ஸுக்கு ரெடி பண்ணி நான் தனியாக ரெடி பண்ணி அதை நாங்கள் வைக்கிறோம்.
1: அப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தெரியும், மெக்கானிக்ஸ் தெரியும், ஒரு ஜியாகிரபிஸ்ட் மாதிரி.
0: ஆமாம் சார்,
1: காலநிலை தெரியும் எல்லாமே.
0: மேனுவலாக நான் ரெடி பண்ணதுனால தான் நான் பண்ண வச்சுருந்தேன். அப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் ஆட்டோமேட்டிக் போட்டு கொடுப்பேன், எனக்கு நான் போட்டுக்கல, ஏன்னா ட்ராபேக் என்னன்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதை வச்சு தான் வருஷக்காக நான் வந்து இதெல்லாம்
1: கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்க.
0: இப்போவும் மிஷினில் வந்து எந்த மிஷினில் என்ன ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கலாம், ஹேச்சிங் ஆகும்போதே நான் தெரிஞ்சுக்குவேன். எந்த மிஷினை பார்த்தாலும் சரி, அதில் வெளியில் உள்ள மிஷினில் பொறிச்சிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஃபால்ட்டை சொன்னாங்கன்னா அதோட ரிசல்ட் எனக்கு தெரியும், எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா மேனுவலாக நான் பொறிச்சிக்கிட்டு இருந்ததுனால. இன்னமும் நான் பார்த்தீங்கன்னா நான் டெம்பரேச்சர் மீட்டு வச்சுருந்தாலும் சரி, உள்ள ஆட்டோமேட்டிக் டேனிங் வச்சுருந்தாலும் சரி, நான் போய் அங்கே மேனுவலாக செக் பண்ணால் தான் எனக்கு அது ஏன் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல ஈபிக்கு தகுந்தாப்புலையும் அவங்களோட காலநிலைக்கு தகுந்தாப்புலையும் பார்த்தீங்கன்னா உள்ள டெம்பரேச்சர் மாறும். இதே செட்டிங்கே அவங்க இடத்துக்கு போனாலும் இருக்காது. அங்கே போய் நம்ம அந்த டெம்பரேச்சர் செட்டிங் என்ன மாறுதுங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க வோல்டேஜுக்கு தகுந்தாப்புலையும் மாறும். சில இடத்துல

0: பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரேச்சருக்கு தகுந்தாப்புல மாறும், அவங்களோட ஈபியோட வாட்ஸுக்கு தகுந்தாப்புலையும் மாறும்.
1: இடத்துக்கு தகுந்த மாதிரி
0: தகுந்தாப்புல மாறும். மாறும்போது அதை நம்ம போய் செட்டிங் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் அவங்களால எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. மிஷினை கொண்டு போய் வாங்கின உடனே வச்சு குஞ்சு பொறிக்கலாம்னா அது சாத்தியமே கிடையாது. அவங்க உங்க இடத்துக்கு தகுந்தாப்புல அது மாறும்.
1: தொடர்ந்து கண்காணிப்பும் செய்யணும்,
0: செய்யணும்,
1: கரெக்டா இருக்கா
0: பார்க்கணும்.
1: ஃபாரன்ஹீட் இருக்கு
0: இல்ல அது தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆகிக்கும். ஒன்ஸ் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு ஒன்ஸ் அந்த ரிசல்ட் எடுத்துருச்சுன்னா அந்த மிஷினோட தலைவிதி அதுதான், அது ரிசல்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட டெம்பரேச்சர் என்ன செட்டிங்கோ அந்த மொத திருப்பு போய் செட்டிங் ரிசல்ட் எடுத்து கொடுக்கறதான் கொஞ்சம் கஷ்டம். போய் எடுத்து கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா போன ஒரு திருப்பில் எடுத்துருவாங்க, சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு திருப்பு ஆக்குவாங்க. என்ன காரணம்னா அவங்க ஒரு சில தப்புகள்லாம் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் போய் சரி செய்ய வேண்டியதாக இருக்கும்.

0: இல்லை தப்புகள்லாம் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் போய் சரி செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம அப்போ தான் அவங்க அந்த ரிசல்ட் எடுப்பாங்க.
1: நீங்கள் படிச்சதுங்க?
0: நான் டிசிஏ தான் சார் முடிச்சிருக்கேன்.
1: டிசிஏனா
0: டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது சின்ன பிள்ளையிலேருந்து இதில் ஆர்வத்தினால இதில் வந்துட்டேன்.
1: இப்போவும் கோழி பண்ண வச்சுருக்கீங்க?
0: இப்போ கோழி பண்ணலை சார், மிஷின் மேனுஃபேக்சரிங்கே சரியாக இருக்கு. இன்னும் மக்களுக்கு இன்னும் ஆர்வம் வரணும், யாருக்கும் அந்தளவுக்கு ஆர்வம். அதை அப்படியே பின்னோக்கி போயிட்டாங்க. காரணம் வந்து இந்த தீவனத்தோட ரேட்டு உயர்வுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாம் இந்த ப்ராஃபிட் கம்மிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இடம் இருக்கவங்களுக்கு வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வளர்க்குறவங்களுக்கு இடம் இல்லை. இந்த பிரச்சனையினால தான் இந்த தொழில் வந்து அந்த நலிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது. காரணமே
1: நல்ல விலைக்கு போகுது,
0: நல்ல விலைக்கு போகுது. ஏன்னா இவங்க 6 மாதம், 3 மாதம், 4 மாதம் வளர்த்து அதை கொடுக்கும்போது நேரடியான விற்பனை இல்லாதனால இடையில உள்ள இடைத்தரகர்கள் அதில் பயனடைஞ்சிட்டு போகிறாங்க.
1: இவங்க 3 மாதம் வளர்த்தாலும்
0: வளர்த்தாலும் அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஒரு நாளையில் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதான் இதில் உள்ள பிரச்சனை.
1: இவங்களுமே சந்தைப்படுத்தலுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: ஆனால் சாத்தியம்
0: இல்லை, சாத்தியம் இருக்கு. என்னன்னா இவங்க வளர்க்கறது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, பிறருக்கு போய் தெரியறது
1: சொல்லணும்,
0: தெரியப்படுத்தாதனால தான் இதோட பிரச்சனைகள். அது வந்து கவர்மெண்ட் அதுக்கு தந்தாப்புல எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் போய் கலந்துக்கிட்டு நான் இத்தனை கோழி வளர்க்குறேன் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டாவே அவங்க குஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், கோழி இவங்கள்ட்ட கிடைக்குங்கிறதா இருக்கட்டும், இவங்க பதிவு பண்ணிட்டாவே அவங்க ஆள் அனுப்பிடுவாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது இவங்க உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க வேணா வாங்கிக்கோங்க அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க.
1: எல்லா முன்னெடுப்பும் அரசே செய்து,
0: அரசே செய்து.
1: நீங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பதிவு தான்,
0: பதிவு தான்.
1: ரொம்ப நன்றிங்க எங்களோட இணைந்து கொண்டு. இந்த செயற்கை குஞ்சு பொறிப்பான், எப்படி கோழி வளர்க்கணும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளையும் சொன்னீங்க. அப்புறம் குஞ்சு பொறிச்ச விற்பாடும் அதுக்கு தொடர் கண்காணிப்பு வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: ரொம்ப நன்றி சார்.
1: ஐயா, இந்த செயற்கை குஞ்சு பொறிப்பான் சார்ந்து அதாவது கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், உங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணலாம்னு நினைக்கலாம். உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டா ஆலோசனை பண்ணலாம்னு சொல்லுங்க.
0: 96 96 59 55 75 75 76 59 76 59 96 59 75 75 73
1: இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ஐயாட்ட இது குறித்து மேலும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி நேர்களே.

பயிற்சி மட்டும்தான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும் அப்படின்னு இந்த குஞ்சு பொரிப்பான் பயன்பாடுகளை முழுமையா தெரிஞ்சுகிட்டேன். இதன் மூலம் அதிக முட்டைகளை உற்பத்தி செய்து நல்ல முறையில விற்பனையும் செய்துட்டு வரேன் அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சி மருதாண்ட குறிச்சி ஜி மணிகண்டன் அவங்க.

0: ஆண்டு ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்ட படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்ட படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. பிடெக் பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் ஆண்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள வணிகக் கல்லூரி புட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் இருக்கின்றது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசுசார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் UG அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜூன் 14 தேதியாகும். அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். SC, SCA மற்றும் ST வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031. மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25 தேதி கறவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23-31-715. மீண்டும் ஒருமுறை 23-31-715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஆம்

0: கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் வெப்ப அயர்ச்சி, மேல் மூச்சுக்குழல் அயர்ச்சி மற்றும் ஈ கோழை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பதால் தகுந்த கோடைக்கால பராமரிப்பு முறைகள் மற்றும் தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுமாறும் உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்துதல், தகுந்த முன்னெச்சரிக்கை மற்றும் உயிர் பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் திரு விஜய், மாநிலத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு நிர்பந்திக்கக்கூடாது என வலியுறுத்தினார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும், தமிழகத்திற்கு நிலையில் உள்ள 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், சென்னை முதல் குமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும், அனைவருக்கும் வீடு கனவை நிறைவேற்ற நிதி வழங்க வேண்டும், செங்கல்பட்டு முதல் திருச்சி வரை, கரூர் முதல் கோயம்புத்தூர் வரை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் விடுத்தார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22, 25, 27, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோளுகிறது. தமிழ்நாட்டில் காலியான மாநிலங்களவைக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இப்பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர் நலன் கருதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பனந்தால் செல்லும் நகர பேருந்துகளின் சேவைகளை கூடுதலாக இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபனிடம் இன்று கோரிக்கை மனு அளித்தார். திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து முடிவெடுக்கும் உரிமை அந்தந்த கட்சிகளுக்கு உள்ளதாக மதிமுகவின் திரு துரைவர்கோ தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 27ஆம் தேதி கூடும் பொதுக்குழுவில் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை ஒட்டி வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க ஆர்வமுள்ள மாணாக்கர், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வழங்கப்படும் மாநில விருதுகளுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் டாக்டர் லட்சுமி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் தாட்கோ மூலம் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு அழகுக்கலை, சிகை அலங்கார பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்தார். தகுதியுடைய 18 முதல் 35 வயதிற்குட்பட்டோர் தாட்கோ இணையத்தில் விண்ணப்பிக்குமாறு அவர் கூறினார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகங்களில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நாளை மறுநாள் நடைபெறும் என மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ஈஸ்வர் தெரிவித்துள்ளார். கோவை வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி பகுதியில் 124 மில்லிமீட்டர் மழை பதிவானதை அடுத்து நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம்

நாமக்கல், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. ஐசிசி உலக தரவரிசை பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடம் பிடித்துள்ளது. நியூசிலாந்து இரண்டாவது இடத்தையும் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இலங்கை தம்புலாவில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி இந்திய ஏ அணியை டக்வொர்த் லூயிஸ் முறையில் 4 ரன் வித்தியாசத்தில் வென்றது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளின் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:08. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவு இசை இனிமை. வாழ்க்கை அவ்வப்போது வரும் சவால்களால் சில சங்கடங்களால் சலித்து போகும் நேரங்களில் நம்மை சிலிர்க்க வைக்க புத்துணர்வு தர பாடல்கள் சில உண்டு. அதுவே நம் விருப்பங்களாக இன்றைய இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில். 1980-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து இப்பொழுது பாடல்கள் நேயர்கள் கேட்கலாம் நேரலையில். நீங்கள் பங்கேற்க தொலைபேசி எண் 0431 240 102

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.

0: 8:16 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராவள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமையில் முதல் நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க சார். நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கும்.
1: உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகுதுங்க சார்.
0: அப்படியா? நீண்ட இடைவெளியா?
1: ஆமாங்க சார், என் நைட்ல லைனே கிடைக்காது. சோசமா கிடைச்சிருக்கு.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும்?
1: சரியான பத்து காடு கொண்டு வர சொல்லிருக்கேன், கொண்டு வந்து தரேன்னு சொல்லிருக்காங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப நன்றி.
0: பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 8:22 39 நொடிகள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பெரம்பலூர் நேயர் தேவி அற்புதமான ஒரு பாடல் கேட்டிருந்தார். சீவலப்பேரி பாண்டியிலிருந்து ஒயிலா பாடும் பாட்டு. என்ன எதிர்பாராத சில காரணங்களால் ஒயிலா பாட முடியாமல் போயிடுச்சு. ஒயிலா நிச்சயமாக மற்றொரு நாள் நமது நேயர் தேவிக்காக பாடும். இப்பொழுது மீண்டும் நாம் இணைந்திடலாம். இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் யார் என்று பார்ப்போம். அவருக்கான பாடல் அநேகமாக தடைபடாது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோமதி பேசுறேங்க சார்.
0: எந்த எந்த தோப்பு?
1: திருச்சி மாவட்டம் அரசநல்லூர் மூவாராயம்பாளையங்க சார்.
0: மூவாராயம்பாளையம். அருமை அருமை.
1: கோமதி பேசுறேன்.
0: கோமதி சகோதரி, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க சார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நல்ல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து முதல் மரியாதையில வந்து பூங்காட்டே திரும்புமா ஏம்பாட்டை விரும்புமா அந்த பாடல் வேணும் சார்.
0: நல்ல அற்புதமான ஒரு பாடல். பொருத்தமான சூழல்ல கேட்டிருக்கீங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம எதிர்பார்ப்போம், ஆனா நடக்காம போயிடும்.
1: ஆமாங்க சார்.
0: கிடைக்காம போயிடும்.
1: ஆமாங்க சார்.
0: அந்த மாதிரியான மனநிலையில அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்க? எப்படி மற்றவங்களும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு உங்க ஐடியா என்ன?

0: அது எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியலங்க சார்.
1: வந்தா வரட்டும் வரட்டும் போட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையா?
0: அப்படிதான் இல்லைங்க சார்.
1: ஆஹா, சரி. அதை எப்படி எப்படின்னு சொல்றதுக்குன்னு தெரியலங்கிறீங்க?
0: ஆமா, அது அதுதான் புரியலங்க சார்.
1: சரி, இந்த பாட்டை கேட்டுட்டே கொஞ்சம் யோசிப்போம், அடுத்து வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க சார்.

0: இரவு இசை இனிமையில் நமோனையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: யாருங்கம்மா? வணக்கம்,
1: நான் சாத்தனூர்ல இருந்து ராணி பேசுறேன். சாத்தனூர் சங்கர் நகர்ல இருந்து குளுமணி ரோடு.
0: குளுமணி ரோடுங்களா அது? சாத்தனூர்?

0: அங்கிட்ட ஒன்று இருக்கு, அங்கே கேக்கே நகர் பக்கம் ஒன்று இருக்கு.
1: நான் வந்து கேக்கே நகர் தான் நினைச்சேன். இங்க சாத்தனூர் ரோடுன்றது எவ்வளவு தூரமா இருக்கு? அந்த நம்ம
0: இந்த உறையூர்ல இருந்து 4 கிலோமீட்டர்.
1: 4 கிலோமீட்டர் தான் மருதண்டாக்குறிச்சி
0: தாண்டினோனே
1: அதுக்கப்புறம்
0: என்ன
1: பாடலுக்குமா வேணும்?
0: வைதை தாத்திருந்தாலிருந்து ராசாத்தி காணாத நின்று காத்தாடி
1: கேட்டலாமா?
0: ஆ கேட்டேன் சார்.
1: நன்றி.

0: நேரம் 8:34. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இது இரவு இசை இனிமை நேரலை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேயர்கள். அந்த வகையிலே அடுத்த பாடல் கேட்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா.
0: நல்லா இருக்கீங்களா? அருமை, நலமா இருக்கீங்க ரஹமத்துல்லா சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் இந்த நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கேன். பாடலாம் இனிமையா இருக்கு. இந்த இடைக்கால பாடல நேரு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இரவு இசை இனிமை இந்த நிகழ்ச்சி வந்து பங்கெடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க.
1: நான் பண்பையில நீண்டகால் நேயர். நான் இதுல வந்து வெளிநாட்டு போயிட்டேன், மலேசியா. வந்து 3 மாசம் ஆச்சு.
0: இப்ப வந்து 3 மாசம் தான் ஆகுதா?
1: வந்திருக்கேன்.
0: சரி சரி. தொடர்ந்து இங்கேயே இருப்பீங்களா இல்ல திரும்பவும் போயிடுவீங்களா?
1: இனிமே
0: இங்கதான் இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா
1: எனக்கு இந்த இரவு நேரத்துல ஒரு இனிமையான பாடலாக சிகரம் படத்தை வந்து அகரம் இப்போ சிகரம் மாத்தி தகரம் இப்போ தங்க மாத்தி ஒரு இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்துக்கு கேட்கிறேன்.
0: கேட்டுருவோம். இப்ப எல்லாம் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.

0: 8:40 ஆயிடுச்சு. இரவு இசை நல்ல அருமையான பாடல் இப்போ ஒளிபரப்பாச்சு. சிகரம் திரைப்படத்திலிருந்து அகரம் இப்போ சிகரமாச்சு, கேஜி யேசுதாஸ் குரலில். இப்போ அடுத்த நேர் என்ன பாட்டு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: பிரமாதமா இருக்கோம் உங்களை மாதிரியே.
1: அனைவருக்கும் சொல்கிறேன் சார்.
0: ஆ, யாருங்க சார்?
1: நான் ஸ்டூடெண்ட் பேசுறேன், 11th படிக்கிறேன்.
0: ம், சரி. எந்த பள்ளியில?
1: நான் துறையூர் ஜமீன்தார் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் சார்.
0: துறையூர்ல?
1: ஆமாங்க சார், நான் இருக்கிறது ரங்கராஜலபுரம்.
0: அப்படியா? அது வாலி சுப்ரன், வாலி சுப்ரன் கூட சொல்லுவாங்களே அதை.
1: அது துறையூர் அருகில் இருக்கு, இது வந்து உப்பிலேபுரம் பக்கத்துல இருக்கு சார்.
0: ஓ, அங்கிட்டு இருக்குது
1: ரங்கராஜலபுரம்.
0: சரிங்க சரிங்க. துறையூர் பாலக்கரோட பக்கத்துல அந்த மாதிரி ஒரு வெங்கடேசபுரம் இருக்குது.
1: ஆமா ஆமா சார், இருக்கு சார்.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: இது வந்து புது புது அர்த்தங்கள்ல இருந்து குருவாயூரப்பா கொடுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: ஆ, கேட்டலாம் சார். நன்றி சார்.

0: கேட்டார்.
1: நேரம் 8:46. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நேயர்கள் நேரடியாக கேட்டு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்து நம்மை மகிழ்விக்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
2: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் திருச்சியிலிருந்து என் பெரியசாமி.
1: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கய்யா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்
2: ஐயா? எனக்கு இன்னைக்கு என் இனிய தமிழ் மக்களே, அந்த குரலுக்கு சொந்தக்காரருக்காக கிழக்கே ரயில இருந்து ஒரு பாடலுங்க.
1: நிச்சயம் நிச்சயமா, ஒரு நல்ல பாடல் அந்த படத்துல இருந்து கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோங்க ஐயா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
3: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
4: பாஞ்சாலி பாஞ்சாலி.
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
4: பரஞ்சோதி பரஞ்சோதி.

இரவு இசை இனிமையோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 8:51 ஆயிடுச்சு. வாங்க அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். என்ன காரணம்னு தெரில, நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருந்தார், அவர் இப்போ காணோம். சரி, நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு இப்போ அடுத்த நேயரை சந்திப்போம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இரவு இசை இனிமை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்தோர், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். மீண்டும் இரவு இசை இனிமை நாளை இரவு 8 மணிக்கு.

0: and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns U.S. strikes on oil ship which killed three Indian sailors off the coast of Oman, summons U.S. Chargé d'Affaires to lodge protest. In badminton, P.V. Sindhu and Tanvi Sharma advanced to women's singles quarterfinals of Australian Open, and FIFA World Cup 2026 to kick off tonight, Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 KHz-இல் இதயம் வருடும் மிதமான பாடல்களின் தொகுப்பாய் வலம் வர வருகிறது இனிய ராகம்.

நிறைவுற்றது இனிய ராகம். இணைந்தே இருங்கள், இசைந்தே

இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்திருப்பவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர்.

0: தேவி நாகம்மா, விளைந்து நிற்கும் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தாயா? ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே வளர்ந்து வந்த கரும்பு இன்று குடிமக்கள் குடிசையோரம் எல்லாம் விளைந்து நிற்கிறது. இந்த பெருமையெல்லாம் தமிழ் மூதாட்டி அவையாரையே சார்.
1: கரும்பு பெயர் மட்டுமா அரசே? இன்று மக்கள் போற்றும் மன்னராக நீங்கள் விளங்குவதற்கே அந்த அம்மையார் தானே காரணம்.
0: உண்மைதான் தேவி, உண்மைதான். புலவர் பெருஞ்சித்திரனாரை காசு கொடுத்து அவமானப்படுத்தினேன், அவையாரை பரிசு கொடுக்காமல் அவமானப்படுத்தினேன். இருந்தாலும் அந்த அம்மையார் தன் பண்பட்ட அறிவினால் மெல்ல மெல்ல என்னை அணுகி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்தி இன்று ஊர் மக்கள் வள்ளல் அதிகமான் என்று போற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த தெய்வம்தானே?
1: ஆமரசே, அண்டை நாடுகளோடு அடிக்கடி முரண்பட்டு நீங்கள் போரிடுவதை அடியோடு தவிர்த்தவர் அவ்வையார்தானே? அன்பு வழி அமைதி வழி என்னும் பேருண்மையை போதித்தவர் அந்த அம்மையார்தானே?
0: தேவி, அன்பு வழி அமைதி வழி என்று நாம் சொன்னாலும் விதி என்னவோ நம்மை போருக்கு அழைக்கிறதே.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? என்ன, போருக்கு அழைப்பா?
0: ஆம் தேவி, நம் ஒற்றர்கள் செய்தி மேல் செய்தி அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: என்னவென்றே?
0: தொண்டைமான் படை திரட்டி வருகிறானாம். வெகு விரைவில் நம் தகடூர் மீது பெரும்படை தாக்குதல் நடத்தப் போகிறானாம்.
1: இறைவா, இது என்ன சோதனை?
0: நாம் திருந்தினாலும் நம்மை திருந்த விட மாட்டார்கள் போலிருக்கிறது. சரி, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதுதான். இன்று இரவே அமைச்சரவையை கூட்டுவோம்.
1: கடவுளே, கரும்பு வெட்டுவதற்கு நாள் குறிக்கலாம் என்று இருந்தோம், போருக்கு நாள் குறிக்க வேண்டியதாயிற்றே. இறைவா, போர் மூளாமல் தடுக்க வழியே இல்லையா?

0: அரசே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவசியமே இல்லை. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது ஆன்றோர் வாக்கு. நல்லதே நடந்திருக்கிறது, மகிழ்ச்சி அடைவோ.
1: அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்?
0: போர் தொடுக்கும் எண்ணத்தை அடியோடு கைவிட்டு விட்டானாம் தொண்டைமான்.
1: என்ன, போர் தொடுப்பு இல்லையா? ஏன், இது யார் சொன்னது?
0: தொண்டைமானே சொன்னது. இதோ அவரே கைப்பட எழுதிய ஓலை.
1: எங்கே கொடு ஓலையை? நானே படித்து பார்க்கிறேன். தகடூர் மன்னன் அதியமானுக்கு
2: திருக்கோவலூர் மன்னன் தொண்டைமான் எழுதுவது. தங்கள் மீது போர் தொடுக்க தற்கொலையாக முயற்சி மேற்கொண்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம் தாய் போன்ற ஒரு பெண் தெய்வம்

0: அருளை கேட்டு நான் திருந்தி விட்டேன். இனிமேல் பழிக்கு பழி என்னும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். உன்னை இகழ்ந்து என்னை புகழ்ந்து ஒரு கவி பாடினார்களே, ஆஹா, அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டேன். அதியமானே, என்னையும் உன் நண்பனாக ஏற்றுக்கொள். ஆம், நண்பனாக ஏற்றுக்கொள். நீவி வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
1: இப்படிக்கு மன்னர் தொண்டைமான். அமைச்சரே,
2: அரசே,
1: எனக்கு எல்லாம் புதுமையாகவே இருக்கிறது. ஆமாம், தொண்டைமானுக்கு அறிவுரை எடுத்து சென்றவர் யாராக இருக்க முடியும்?
2: அரசே, இன்னுமா புரியவில்லை? நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர், நாம் தூது அனுப்பாமலேயே தூது போகும் தன்மை படைத்தவர், தம் புலமையால் உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆம், அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி அவ்வையாராகத்தான் இருக்க முடியும்.
1: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா அவ்வையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்றீர்கள். ஆஹா, தாயே, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள்?
2: அரசே, அவ்வையாருக்கு நன்றி கூறி சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் என்ன?
1: கண்டிப்பாக. ஆமாம் அமைச்சரே, தொண்டைமான் மனம் மாற அப்படி என்ன கவி பாடி இருப்பார்?
2: தொண்டைமானைத்தான் கேட்க வேண்டும், அல்லது அவ்வையாரை அழைத்து கேட்டு பார்க்க வேண்டும்.

0: அரசி நாகம்மாள், ஆண்டவன் நம்பக்கன் தான் இருக்கின்றான். நீ வேண்டியபடியே போர் தவிர்க்கப்பட்டு விட்டது.
1: ஆம் அரசே, அனைத்தும் கேள்விப்பட்டேன். தொண்டைமான் மிகவும் மென்மையானவன். அவன் நல்ல மனம் வாழ்க. அரசே, இதற்காக பாடுபட்ட அவ்வையாரை நாம் அழைத்து கௌரவிக்க வேண்டாமா?
0: என்ன செய்யலாம்? சமாதானத்திற்காக பாடுபட்ட அவருக்கு நல்லதொரு நினைவு பரிசை தர வேண்டும்.
2: கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் நன்றா என்னும் குன்று ஏறி கண்டீரா, இந்த நிலமெல்லாம் உமக்கே என்றாரா? அதுபோல அந்த அம்மையாருக்கு ஊர்களை தானமாக கொடுங்கள்.
0: இந்த தமிழ் கூறும் நல்லுலகமே அவருக்கு சொந்தம். நாம் கொடுக்கும் இந்த ஊர்கள் எல்லாம் பெரிதா? வேறு ஏதாவது இருந்தால் சொல்.
1: அரசே, சேரமான் பெருஞ்செயலல் இரும்புரை புலவர் அரசியல் கிழாரிக்கு 900,000 பொற்காசுகளை படியளந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்
0: பைத்தியக்காரி. காசா பெரிது? செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றலரிது என்பார் வள்ளுவர். நாகம்மாள், நாம் தூதுபோ என சொல்லவில்லை. இருந்தாலும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட அந்த அம்மையாருக்கு அரியதொரு பரிசு தர வேண்டுமே. அதை இந்த உலகம் உள்ளளவும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே.
1: அரசே, அப்படி என்ன பரிசை நம்மால் தர முடியும்?
0: யோசிப்போ. முதலில் அவ்வையாரை அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை துவக்க வேண்டும்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: யாரது? ஒரு சிவனடியார் வருவது போல் தெரிகிறது.
2: ஆம் சுவாமி.
1: வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வணங்குகிறோம்.
2: வணக்கம் சுவாமி.
0: வாழ்க பல்லாண்டு, தகடூர் மன்னன் அதியமானே, தங்களை காணவே யாம் வந்தோம்.
1: அப்படியா சுவாமி? யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்?
0: கஞ்சமலையிலிருந்து வருகிறேன். கஞ்சமலை கருவேலங்காட்டு சித்தன் என்பார்கள் என்னை.
1: அப்படியா சுவாமி? சுவாமி, தங்கள் வருகையால் என் அரண்மனையே புனிதமடைகிறது.
0: அதியமானே, தங்கள் பண்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் ஆட்சி திறமும் கண்டு கஞ்சமலை சித்தர்கள் மிகவும் மகிழ்ந்து உம்மை பாராட்டுகிறார்கள்
1: சுவாமி.
0: அதன் விளைவாக யாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி ஒன்று இந்த ஆண்டு மலையில் கிடைத்தது. அதை தாங்கள் உண்டால் நல்லது என கொண்டு வந்திருக்கிறேன் உமக்காக.
2: சுவாமி, என்ன சொல்கிறீர்கள், அரிய நெல்லிக்கனியா?
0: ஆம் தாயே, சூரிய சக்தி நிரம்பிய கரிநெல்லிக்கனி இது.

0: மூப்பு நரை திரை எதுவுமின்றி இளமையாக நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்கள்.
1: சுவாமி, அதற்கு நான் தகுதி உடையவன் தானா?
0: நிச்சயமாக, அதை உண்ணும் தகுதி உமக்கே உள்ளது. இதோ பெற்றுக்கொள் மன்னா.
1: சுவாமி, இதை நான் மட்டுமே உண்ண வேண்டுமா அல்லது?
0: அதியமானே, நீங்கள் அரசியார் மற்றும் இளவரசர் எல்லோரும் கூட பகிர்ந்து உண்ணலாம். முழு பழமாக சாப்பிட்டால் முழு பலனும் கிட்டும், அவ்வளவுதான்.
2: சுவாமி வாருங்கள், உணவருந்தி செல்லலாம்.
0: மன்னிக்க வேண்டும் தாயே, அரண்மனையில் உண்டு பழக்கமில்லை எமக்கு. வருகிறேன்.
1: சுவாமி, ஏதேனும் நினைவு பரிசு தரட்டுமா?
0: அரசே, நல்லாட்சி நடத்துங்கள், அதுவே எங்களுக்கு போதும். வருகிறேன்.
1: நாகம்மாள்.
2: அரசே.
1: யார் இவர்? திடீர் என்று வந்தார்.
2: ஆமாம்.
1: கனியை தந்தார், உடனே சென்று விட்டாரே.
2: அரசே, நம் தேவியை புரிந்து கொண்ட இறைவனே சித்தர் வடிவாக வந்து இந்த கனியை தந்துள்ளார் போலும்.
1: இறைவா, வந்தது நீயா? கனியை தந்ததும் நீயா? நாகம்மாள்
2: சொல்லுங்கள்,
1: இந்த கனியை நாம் உண்பதை விட?
2: ஆம் அரசே, நீங்கள் நினைப்பதே சரி, அதை அப்படியே செய்வோம்.

0: ஔவையார் அவர்களே, நீவீர் வாழ்க வாழ்க, தங்கள் வரவு நல்வரவாகட்டும்.
1: தாயே, தமிழே, அருந்தமிழ் மூதாட்டியே, வருக வருக.
2: அதியமானே, என்ன இது? வழக்கத்திற்கு மாறாக ஆடம்பர வரவேற்பு.
1: இதுவரை வந்ததற்கும் இப்போது வருவதற்கும் வேறுபாடு உண்டு தாயே.
2: என்ன வேறுபாடு? சோழ நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் தொண்டைமானின் போர் முயற்சி காதில் விழுந்தது. என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. போய் அவனை பார்த்தேன், பேசினேன். இது என் கடமை தானே. அதியமானே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதற்கு முன் இது?
1: சரி, அது இருக்கட்டும் தாயே. தொண்டைமான் மனம் மாற அப்படி என்னதான் கவி பாடினீர்கள்? அவனை புகழ்ந்தும் என்னை இகழ்ந்தும்.
2: அதுவா? நீ பெரிய வீரன், சூரன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை. உன் தோள் வலிமை, படை வலிமை என அடுக்கிக் கொண்டே போனேன், அவன் மாறவே இல்லை.
1: தாயே, இதையெல்லாம் அவன் ஏற்கனவே அறிந்ததுதானே. இதை கேட்டால் அவன் பயந்து விடுவானா என்ன?
2: உண்மைதான், அவன் கோழை அல்ல, பெரிய வீரன் தான். பேசிக்கொண்டே அவனது படை வீட்டை அடைந்தோம். அங்கே அணி அணியாக வைக்கப்பட்டிருந்த போர் ஆயுதங்கள், ஈட்டி, வாள், வில், அம்பு, கேடயம் என பல பல ஆயுதங்கள் நீ பூசி மயிலிறகு மற்றும் மலர் சூட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பெருமையாக எனக்கு சுட்டி காட்டினான்.
1: பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் மூதாட்டியே?
2: ஆஹா, எவ்வளவு அழகாக, பத்திரமாக, புத்தம் புதிதாக உன் ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் அதிகமான ஆயுதங்களோ முனை மழுங்கி, சுடர் ஒடிந்து, ஆணி கழன்று கொல்லன் வீட்டின் மூலையில் கிடக்கின்றன. நீயோ உன் வீரர்களோ எவ்வளவு அழகாக உள்ளீர்கள், ஆனால் அவர்களோ போரில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு கிடக்கின்றனர். ஆஹா, நீ போர் தொடுத்தால் வெற்றி யாருக்கு என்று நான் சொல்லவும் வேண்டுமோ என்ற பொருளில் கவி பாடி முடித்தேன்.
1: அப்படியே ஆடி போயிருப்பானே, பேச்சு மூச்சே நின்றிருக்குமே அவை முதாட்டியே.
2: அதியமானே, தொண்டைமான் மிகவும் நல்லவன். என் கவியின் ஊடே ஒளிந்திருந்த உண்மையை புரிந்து கொண்டான். போர் தொடுக்க ஆயுதம் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், ஆற்றல் மிக்க வீரர்கள் வேண்டும். இதை தெளிவாக தொண்டைமான் உணர்ந்து விட்டான்.
1: ஆமாம் தாயே, ஆமாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன் நான் போரிட்டு தொண்டைமானை தோற்கடித்தேன். இப்போது உங்கள் அறிவுரையை கேட்டு போர் தொடுப்பதையே தவிர்த்து விட்டான். அவன் இன்று வெற்றி பெற்றதாகவே நான் உணர்கிறேன்.
2: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அதியமானி.
1: மிக்க நன்று தாயே. உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது.

0: எங்களோடும் சேர்ந்து உணவருந்தலாமே.
1: என்னுடன் வந்த பாணர்கள் விரலியர்களுக்கு உணவு பரிமாறுங்கள், எனக்கு வேண்டாம்.
0: தாயே, பழங்களாவது உண்டலாமே. தேவி நாகம்மா,
2: பிரபு,
0: அந்த பழத்தட்டை கொண்டு வா.
1: ஆகட்டும் அரசி நாகம்மாளா. என்னம்மா நலம் தானே?
2: தாயே, தங்கள் ஆசியால் பரிபூர்ண நலமே.
1: எங்கே இளவரசன் எழினி?
2: படைவீட்டில் உள்ளான், போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளான்.
1: பலே பலே, போர் பயிற்சியும் தேவை, நூல் பயிற்சியும் தேவை. எதிர்காலத்தில் இந்த அப்பனையே மிஞ்சும் பிள்ளையாக அவன் விளங்க வேண்டும்.
0: மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி.
1: மா, பலா, வாழையோடு நெல்லிக்கனியும் உள்ளதே, முதலில் நெல்லிக்கனியை சுவைப்போம். சுவையாக உள்ளதே. அமைச்சரா, வாருங்கள் வாருங்கள், கரும்பு விளைச்சல் எப்படி உள்ளது?
3: எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ளது தாயே. நாளை அறுவடை திருநாள், தாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
1: அதற்குத்தான் அழைத்து வந்து விட்டீர்களே. கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன். அப்பா அதியமானி, தவமிருந்து உன் முன்னோர்கள் தேவர்களிடமிருந்து கரும்பு விதை கரணைகளை பெற்றார்களாம். நான் தவம் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன், கொஞ்சம் விதை கரணைகளை கொடேன். என்ன இப்படி என்னையே பார்த்து சிரிக்கிறீர்கள்? நெல்லிக்கனியை மென்று விழுங்கியதற்கா அல்லது கரும்பு விதை கரணை கேட்டதற்கா?
0: அது அது வந்து தாயே, இரண்டிற்கும் தான்.

0: அவ்வை பிராட்டியே வணங்குகிறேன், நலம்தானே?
1: யாரது? கஞ்சமலை சித்தரா? வணக்கம் வணக்கம், நலமாக உள்ளேன்.
0: அதியமானை சந்தித்து விட்டு வருகிறீர்கள், கண்டிப்பாக நலமாகத்தான் இருப்பீர்கள். கை கால் குடைச்சல் மூட்டு வலி இருக்காது, தோள்பட்டை வலியும் மாயமாக மறைந்திருக்குமே. மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள், என் வாழ்த்துக்கள். இது எதனால் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியவில்லையே. நான் இப்போது அதியமானை பார்த்துவிட்டு வருகிறேன், அதனால் ஏற்பட்ட தெம்பு என்று நம்புகிறேன்.
0: அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஒரு உண்மை புதைந்திருக்கிறது, அதை வெளிக்கொணர வேண்டியது என் கடமை.
1: புதைந்திருக்கும் உண்மையா? அது என்ன?
0: சொல்கிறேன் சொல்கிறேன், அதற்கு முன் இதற்கு பதில் கூறுங்கள். சந்தித்தவுடன் தெம்பு தரும் அளவிற்கு அதியமான் என்ன அவ்வளவு புனிதமானவனா?
1: சித்தரே, என்ன சொல்கிறீர்?
0: அதியமான் உங்களை பொறுத்தவரை நல்லவனாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நம்பிக்கை துரோகி.
1: சித்தரே, நீர் என்ன பித்தராகி விட்டீரோ? இப்படி உளறுகிறீர்கள். ஊர் மக்கள் இதை கேட்டால் உம்மை கல்லால் அடித்து துரத்துவார்கள்.
0: என் நியாயத்தை கேட்டுவிட்டு துரத்தட்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி என்னை ஏமாற்றியவன் அந்த அதியமான்.
1: மன்னர் அதியமான் மாண்புடையவர், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நடந்தது என்ன விளக்கமாக கூறுங்கள்.
0: தகடூர் மக்களே, நீங்களும் கேளுங்கள். அவ்வையே, யாருக்குமே கிடைக்காத அரிய பொருள் கஞ்சமலையில் கிடைத்தது. அதை மன்னர் பயன்படுத்த வேண்டும் என்று காடும் மலையும் கடந்து வந்து கொடுத்தேன். அதை அவரோ அரசியாரோ இளவரசரோ பயன்படுத்தாமல் வேறு யாருக்கோ கொடுத்திருக்கிறார். அதுவும் ரகசியமாக. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மகா கேவலம்!
1: அது என்ன பொருள்?
0: அது அது அது அதோ அரசரே வந்து விட்டாரே.
2: சித்தரே, நிறுத்துங்கள். தயவு செய்து கூட்டத்தை விட்டு இப்படி வாருங்கள், நான் விளக்கமாக கூறிவிடுகிறேன்.
1: அதியமானே, என்ன இது? சித்தர் கண்டபடி உளறுகிறார், நடந்தது என்ன?
2: அது வந்து தாயே, ஒன்றுமில்லை, நீங்கள் புறப்படுங்கள்.
1: முடியாது, நடந்தது என்ன விவரம் அறியாமல் இங்கிருந்து நான் நகர மாட்டேன். சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: இது நல்லது. அவ்வையே, நீங்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள், என் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும்.
2: சித்தரே!
1: அதியமானே பேசாதே. சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: சொல்கிறேன் அம்மையாரே, சொல்கிறேன். இரும்பு சத்து நிரம்பிய அரியதொரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நெடுநாள் உயிர் வாழ்வார்கள். அத்தகைய அபூர்வ கனியை, அமுத கனியை அரசர் உண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். இது என்ன அநியாயம்? அவ்வையே, என்னை ஏமாற்றிய அதியமானுக்கு தக்கதொரு தண்டனையை கொடுங்கள்.
1: சித்தரே, கனி என்கிறீர்கள், அது என்ன கனி?

0: அது அது நெல்லிக்கனி தாயே, நெல்லிக்கனி.
1: என் தலையே சுற்றுகிறது சித்தரே, கருநெல்லிக்கனியா?
0: ஆம் ஔவையே, ஆம், கருநெல்லிக்கனிதான். நீங்கள் அதை பார்த்தீர்களா
1: சித்தரே? உங்களை சாதாரண சித்தராக நான் கருதவில்லை, சித்தர்களுக்கே தலைவனான அந்த சித்தேஸ்வரனாகவே கருதுகிறேன். வணங்குகிறேன் சுவாமி, என் பாலுள்ள அன்பின் காரணம்.

0: அவ்வையே, நீங்கள் அரண்மனைக்கு வந்ததும் கனி கைமாறி போயிருக்கும் என்று சந்தேகித்தேன். உண்மையை வெளிக்கொணரவே விசாரணையை சற்று கடுமைப்படுத்தினேன். அரசே, வாழ்க பல்லாண்டு! நீர் வாழ்க பல்லாண்டு! பலகோடி நூற்றாண்டு!
1: யாம் வந்த காரியம் இனிதே முடிந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
2: அதியமானே, வா இப்படி தலையினிமிருந்து என்னை பார்.
3: தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் நெடுநாள் உயிர் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறேன்? தகடூர் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்பது உண்மையானாலும், நீங்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடே நலம் பெறும். தாயே, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நல்வழி காட்டியது போல இன்னும் எத்தனையோ மன்னர்களுக்கு நல்வழி காட்டுவீர்களே.
2: உலகையே கடல் கொண்டு சென்றாலும் உன் தியாகம் அழியாது நிற்கும். நஞ்சும் அமுதமும் ஒரு சேர கிடைத்த போது அமுதத்தை உலகோர்க்கு கொடுத்துவிட்டு நஞ்சை தானுண்ட அந்த சிவனை போல் அமுத கனியை எனக்கு கொடுத்த நீவீர். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு!
4: நேயர்கள் இதுவரை கேட்டது அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 9:54, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இது கேட்கலாம் திரை இசை.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற?
1: ஐயோ, அலாட்டாய்க்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா? நான் நாடகத்தை எழுதணும்.

நேரம் 10:39. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்களினை கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்கள் பாட்டு, டி வி ராமானுஜ சாருலு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் சாவேரி ராக வர்ணம், ஆதி தாளம், பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்கள் பாட்டு, டி வி ராமானுஜ சாருலு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி மாமவ மீனாட்சி என தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி, வராளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வி பிரதீப்குமார் அவர்கள் பாட்டு, டி வி ராமானுஜ சாருலு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம்.
1: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
2: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
3: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கேன்.
4: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
1: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
3: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
1: அது சரி, எந்த முகவரிக்கு?
3: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
1: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
3: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
1: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
2: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
3: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.
0: நேரில் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு. குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டம், வழக்கறிஞர் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.